நேரம் 5:37, அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சித்ரா அவர்களின் குரலில்.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷ்வின மாதம் 2ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 7ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குரல் அமுதம்.
1: அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின்,
2: பெருமையில் குன்றுபோல் உயர்ந்து நிற்பவர்களும் தன் பெருமைக்கு தாழ்வு தரும் செயலினை ஒரு குன்றிமணி அளவுக்கு செய்தாலும் குன்றிப்போவார்கள். குறள் எண் 965 அதிகாரம் மானம்.
1: குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின்,
2: பெருமையில் குன்றுபோல் உயர்ந்து நிற்பவர்களும் தன் பெருமைக்கு தாழ்வு தரும் செயலினை ஒரு குன்றிமணி அளவுக்கு செய்தாலும் குன்றிப்போவார்கள். குறள் எண் 965 அதிகாரம் மானம்.

0: தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுரலா பகுதியின் வேளாண் பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழைப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 734,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பங்களாதேஷில் இருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27 ஆம்

நேரம் 6:02 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. நம்பிக்கையுடன் நதி போல நகர்ந்து கொண்டே இருந்தால் ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக. நம்பிக்கையுடன் நதி போல நகர்ந்து கொண்டே இருந்தால் ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக என்ற வரிகளோட இன்றைய பக்தி நிகழ்ச்சியை நம்ம அற்புதமா தொடங்கலாம். ஒவ்வொரு நாளும் வந்து புதுமையோட புத்துணர்ச்சியோட நம்ம தொடங்கினா அந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாளாக நிறைவு பெறும். அதே மாதிரி நேற்றைய நாளை விட இன்றைய நாள் உங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோட நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கே வீரமணியோட குரல்ல வருது, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

சுசிலாவுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:11 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக கரனுடைய இசையில உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வாணி சேராமுடிய குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:26 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் வந்து புதுசாக தொடங்கணும். அந்த நாளை புதுசாக தொடங்குறதுக்கு நமக்கு வந்து காலையில் அப்படியே எழுந்து ஒரு புத்துணர்ச்சியான பாடல்கள் தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரி பாடல்களை தான் இப்போ இந்த 1 மணி நேரம் கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஜானகியோட குரலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

ஜானகியோட குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நிரம்பிப்பது 6:36 மயற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரும் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக அரவிந்துடைய இசையில சோபனா பாடிய பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

சித்ராவுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:49 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஏ பி கோமலா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கவிஞர் நாகூர் சலீமுடைய வரிகளில் எஸ் எம் யூசுப் பாடிய பாடல் டி கே ராமமூர்த்தி இசையில் அவரது கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ராகுல் கண்ணனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். எல்லாரும் ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தூங்குறாங்க. இதுக்கு மேலேயும் தூங்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எல்லாருக்கும் பொதுவானது இது. ஆனால் நாம் உழைக்கும் நேரம் இதில் எவ்வளவுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. காலையில் 5 மணிக்கு முழித்தால் நல்லது, பின்தூங்கி முன் எழணும்பாங்க. வீட்டில் பெண்மணிகள் தான் இப்படி பின்தூங்கி முன் எழும் பழக்கத்தை வழக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் இதை கடைப்பிடிச்சா அவர்களுக்கு அவர்களது குடும்பத்துக்கு நல்லது. காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்தால் காலை வேளை எந்த தொந்தரவும் இருக்காது. யாரும்

0: கால நேரத்தில் எழுந்திருக்க மாட்டாங்க, நம்மளை தொந்தரவு செய்ய மாட்டாங்க. காலை நேரத்தில் தூங்குவாங்கன்னு நமக்கு யாரும் தொலைபேசியில் அழைக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூடுதலாக கிடைக்குது. ஒரு வாரத்துக்கு 14 மணி நேரம், 60 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு, 728 மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு கூடுதலாக கிடைக்குது. நிறைய நல்ல வேலைகளை அமைதியாக திறம்பட செய்து முடிக்கலாம். ராகுல் கண்ணனையா, நாட்டில் ஏன் உலகத்தில் பலரும் வெற்றிகரமாக செயல்படும் பலரும் காலையில் வேலையாக எழுந்தவங்க தாங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். காலையில் வேலையாக எழுந்திருப்பவர்கள் ஒரு முன்னோடியாக இருப்பாங்க, திட்டமிட்டு செயல்படுபவராக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பார்கள். கால நேரத்தில் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யவும் நமக்கு நேரம் கிடைச்சிடுது. மனதளவில் மூப்புடையவர்களாக இருப்பாங்க காலையில் எழுந்திருக்கிறவங்க. காலை நேர காத்து சுவாசிப்பதற்கு நல்லாயிருக்கும், அந்த சூழல் நல்லபடியாக இருக்கும். அன்றைய நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வெற்றிகரமான நாளாக இருக்கும். ஞாலங்கருதினும் கைகூடும் காலங்கருதி இடத்தார் செயின், வள்ளுவர் வாக்கு. ஏற்ற காலத்தையும் இடத்தையும் ஆராய்ந்து செயலை செய்தால் இவ்வுலகத்தையே விரும்பினாலும் பெற்றுவிடலாம்னு காலம் நேரத்தின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வலியுறுத்தியிருக்கிறார். எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ முழுமையாக செய்து முடிச்சிடணும். ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு ஒரு பொன்மொழி ஆங்கிலத்தில் உண்டு. கொடுக்க வேண்டிய தீர்ப்பு நீதி கூட அந்த காலத்திலேயே கொடுத்துடணும். அதுக்கு பதிலாக காலந்தாழ்த்தி கொடுத்தா அது சரியான தீர்ப்பல்ல, நீதி அல்லன்னு சொல்கிறாங்க. நமது முன்னோர் கிராமங்களில் வெத்தலை கொடி ஊன்னாங்க, அது படர அகத்தி செடியை நட்டு மரமாக்கினாங்க. அகத்தி கீரையை தின்ன ஆடு வளர்த்தாங்க. ஆடு போட்ட ஆட்டாம்புழுக்கையை அள்ளி கொண்டு போய் நிலத்தில் கொட்டி காடு வளர்த்தாங்க. காட்டுக்குள்ள புழு புரட்டுறதுக்காக கோழியை விட்டாங்க. கோழி எச்சம் மீனுக்கு உணவு, மீன் மனிதனுக்கு உணவாச்சு. ஆடு கோழி வளர்த்தது எல்லாத்தையும் விற்காம சிலதை குலதெய்வம் கோயிலுக்கு நேர்ந்து விட்டாங்க. நேர்ந்து விட்ட ஆடு கோழிகளை வெட்ட திருவிழா நடத்தினாங்க. திருவிழான்னு சொல்லி உறவை அழைத்தாங்க. அந்த காலத்தில் உறவுகளோடு உட்காந்து அவனுக்கு அவள், அவளுக்கு அவன் பேசி முடிச்சாங்க. ராகுல் கண்ணன் ஐயா, பேசி முடிச்சதுக்கு ஆதாரமாக தோட்டத்தில் விளைஞ்ச வெத்தலை பார்க்க வச்சாங்க. இப்படி வஞ்சகம் சூதில்லாமல் சுழன்றது அந்த காலத்து வாழ்க்கை முறை. இப்போ அப்படியா இருக்கு? நஞ்சும் சூதுமா இருக்கு இன்றைய நகர்ப்புற வாழ்க்கை முறை. இந்த நிலை மாற இயற்கையை காக்கணும், பழைய காலத்து வாழ்க்கையை வாழணும். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். ஆடம்பரம் அழிவை தரும், ஆரோக்கியம் நல் வாழ்க்கையை தரும். கார் இருந்தால் ஆடம்பரமாக வாழலாம், காலாலம் மிதிக்கிற மிதிவண்டி இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம். பழசை மறக்கக்கூடாது. கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பி செலுத்தினால்தான் மதிப்பு. எதிர்பார்ப்புகள் கூடாது, எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சம். நமது முன்னோர் மூத்தோர் நிறைய நல்ல செய்திகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. எதையும் காலத்தில் செய்து முடிக்க சொன்னாங்க. அவற்றை நம் சந்ததியினருக்கும் சொல்லி கொடுக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

மாயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி. அப்படியே இப்போதான் கொஞ்சம் வந்து சோம்பலாக ஏந்து உட்காந்துருக்கிறேன். எல்லாருக்கும் டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே சும்மா அப்படியே கொஞ்சம் எஃப்எம் ரெயின்போ பக்கம் வந்தேன், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லை, அப்படியே வந்து ஜாக்கிங் வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். எல்லாருக்குமே வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து அப்படியே ஆரம்பிக்கலாம். ஏன்னா வணக்கம் சென்னை இல்லையா, வணக்கம் வந்து சென்னையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த மூலையிலிருந்து நீங்கள் நம்மளுடைய எஃப்எம் வந்து கேட்டுருந்தான் எல்லாருக்கும் இந்த வணக்கம். நீங்கள் வந்து எஃப்எம் வந்து கேட்கும்போது ஒரு சிக்னல் பிரச்சனைலாம் ஏற்படுதுங்க, திடீர்னு நீங்கள் பேசுகிற நடுவில் கேட்க மாட்டேங்குது, குவஷின் கேட்க மாட்டேங்குது, பாட்டு சரி தாராளமாக கேட்டு மகிழலாம். அதெல்லாம் சரிம்மா, இன்னைக்கு வணக்கம் சென்னைக்கு என்ன கேள்வி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியே முகநூல் பக்கத்தில் போனீங்கன்னா நான் போட்டிருப்பேன். உலக கடல் சார் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படிங்கிறதா இன்னைக்கு வணக்கம் சென்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலில் நீங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே தாராளமாக உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் இருந்ததாக கபிலனுடைய வரிகளில் வித்யாசாகர் இசையில் ஸ்ரீகாந்த் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் புதன் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

நேரம் 7:08 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உலக கடல்சார் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படிங்கிறத அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில்களை வந்து நேயர்கள் எல்லாருமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியுடைய முதல் நேயரா நரேஷ் அப்படிங்கிறவர் வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் தான் வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. எப்பயும் வணக்கம் அக்கா அப்படிங்கிறதோட அப்படியே போயிடுவார். இன்றைக்கி தம்பி வந்து பதிலோடு வந்து இணைஞ்சிருக்கிறார் நிகழ்ச்சியில். அடுத்ததா திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சின்னராஜி அவங்க பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் அன்பு சகோதரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி தமிழ்மொழி அப்படின்னு கேட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரிக்கும் மற்றும் எல்லாருக்கும் வாழ்த்தக்கூடிய சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பின்னாடி போறேன் இருங்க அப்படின்ட்டு போயிருக்காரு. அடுத்ததா மாலிதேவி அருணாச்சலம் வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பிடு தயாளன் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. தேனி ஹரிராம் காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்க அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. வீரதுரை காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை, அதாவது அப்படின்னு சொல்லிட்டு போன பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஹீரமணி வர்மா அவங்க அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சிவன் அருண் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மதுரா குளத்தூர் இளங்கோ வெறும் வணக்கம் மட்டும் போட்டிருக்காங்க, கொஞ்சம் அப்படியே வணக்கத்தை சொல்லுங்கள் நான் வந்து பதிலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக புரசேவாக்கம் ரீஜா மனோகரன் பதிலை போட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க, நன்றி. அடுத்ததாக பிரபு வீரா ராஜபாளையத்திலேருந்து காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை போட்டிருக்கிறாங்க. நலமா சகோதரி, ரொம்ப நலமாக இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு. அடுத்ததாக சங்கர் சங் அவங்க வந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் திக்குமணிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து. அடுத்ததா பட்டாளத்திலிருந்து அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான் காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பட்டாளம் அப்துல் ஜலீல் மறுபடியும் வணக்கம் மட்டும் சொன்ன பதிலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பதிலை சொல்லிட்டு போயிருக்காங்க. பி கே பூபாலன் பாலா அவங்க வணக்கம் சென்னை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.

அப்படின்னு சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காங்க கோவை மாவட்டத்தில இருந்து. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பதில்களை தாராளமாக பதிவு பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே, அதாவது உலக கடல் சாதனம் எப்போ கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கான கேள்வி. நிகழ்ச்சியில் அடுத்ததான் ரம்மி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. இமானுடைய இசையில யுகபாரதி வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அபய் ஜோத்புக்கர் மற்றும் பூர்ணிமா சதீஷ் இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடிச்சோம். நேரம் இப்போ 7:16 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். எல்லாருமே வந்து அப்படியே ட்ராவல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா ஏழைகளாச்சு பொறுமையாக எழுந்திரிக்கலாமே, சிலர் எழுந்திருப்பீங்க, பொறுமையாக லேட்டாக போய்க்கலாமே கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் பர்மிஷன் போட்டு பேசாமல் தூங்கலாமா அப்படின்லாம் நிறைய நேரம் யோசித்து வந்து தூங்கியிருக்கேன். நான்லாம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நிறைய டைமு. இப்போ நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது என்ன கேள்வி கேட்டு முதல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, உலக கடல் சாதனம் எப்போ கொண்டாடப்படுது அப்படிங்கிறது தான் அந்த கேள்விக்கான பதில் நேரலமே சொல்லிட்டே இருக்கிறாங்க. சத்தீஷ்கர் நார்கோடா அங்கிருந்து வந்து பதில் சொல்லியிருக்காங்க. மகாராஜ் கிர்த்தான்புரி கோசாமி, லக்ஷ்மி தேவி கோசாமி அவங்க பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இனிய காலை வணக்கம் சகோதரி, நாகர்கோவில்லிருந்து சுதன் பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க சுதன். அடுத்ததான் புரசைவாக்கம் ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நரேஷ்குமார் வைஷு அவங்க வந்து காலை வணக்கம் எல்லா லிசனர்ஸ்க்கும் தமிழ் மொழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க தருமபுரியிலிருந்து. அடுத்ததான் நந்து ஜெயா திருத்தணி ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. உலக கடல்சார் தினம் இந்த தேதியில் தான் கடைபிடிக்கிறோம், இந்த நாளில் தான் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க ராமானுஜன் பண்ணையலூர் அவங்க. அடுத்ததா யுக ராஜேஷ் அவங்க இனிய காலை வணக்கம் தஞ்சை மாவட்டத்திலிருந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா முருகேசன் காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அன்புராணி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஜெயக்குமார் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலத்திலிருந்து. அடுத்ததா மந்தவெளி விநாயகம் இனிய காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பொன்னியம்மன் மீது வன்னை கணேசன். தமிழ் மொழியவர்களுக்கு பொன்னான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அன்பு சகோதரி தமிழ் மொழிக்கு இனிய காலை வணக்கம் நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நலமா இருக்கு, நீங்க நல்லா இருப்பீங்க என்று நம்பிக்கையோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்னியம்மன் மீது வண்ணை கணேசன் அவங்களுடைய பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி அவங்க இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர் சித்ரா நாகராஜ் யுவராஜ் கீர்த்தனா காளீஸ்வரி முத்துராணி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பதிலை சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தமிழ் மொழி மேடம் இனிய காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடலாம் நல்லா இருக்குங்க. நான் வந்து நேரு நகர்லேருந்து சங்கர் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. அடுத்ததா மணலி பேசியக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து விடை வந்து இதுதான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா உலக அளவில் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் தான் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க தேனி ஹரிராம் அவங்க. அடுத்ததா பத்மா சவுந்தரராஜன் வணக்கம் இனிய காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பால ஜெயச்சந்தர் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை சொல்லி பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. வேற யாரெல்லாம் பதில பதிவு பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில யுகபாரதியோட வரிகள்ல கார்த்திக் மற்றும் ஸ்வேதா இணைந்து பாடிய பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4

0: பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து மரகதமணியுடைய இசையில மதன் கார்க்கியோட வரிகள்ல நாயனா நாயர் பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் 7:29 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருந்தோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்கோம் இல்லையா, அதாவது என்னன்னா உலக கடல்சார் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்துல நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்க தாராளமா கொடுக்கலாம். எப்போவுமே நம்ம காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணோம்னா முதல் வழியாக போயிட்டு வந்து டீ குடிக்கிற பழக்கம் சிலருக்கு, டீ காஃபி பால் எதுவாக இருந்தால் இருக்கலாம், ஆனால் வந்து அந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் எதுவும் ஆனாலும் வந்து குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா எழுந்த உடனே முதல்ல சூடாக வந்து எதையும் வயிற்றுக்குள்ள அப்படியே குடிக்கக்கூடாது, முதல்ல தண்ணி குடிங்க இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் காலையில் வந்து குடிக்க முடியாது, அதனால் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் சில்லுன்னு எதாவது குடிச்சிட்டு அப்புறமா ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிங்க. நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திலங்கோ சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால் சைபால்.
2: இந்த உலகத்துல எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சண்டை போடுது. இப்ப ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும், ரெண்டும் முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கொம்பு. ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான், வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலா வல்லவன். விலங்குகள்லாம்

பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா? அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சிருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும்,

0: அது சண்டை போடுற கோணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும், அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடு விரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சாருன்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழியொட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பிரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடு தான். அதே நேரத்தில் இறை எடுக்கிறத கூட குறைச்சிக்கு தான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா. பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகல. உள்ளூரில் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார். அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்க, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, கீத்து போட்டுரு சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டு கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீ என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:35 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம். என்ன கேள்வி எது அப்படின்னு சொன்னால், உலக கடல்சார் தினம் என்றைக்கு கொண்டாடப்படுது அப்படிங்கிறத அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில்களை நேர்கள் ரொம்ப அற்புதமாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. புவனகிரி சுமந்தி பாபு, ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ராகவன் ரங்கசாமி வாழ்த்து சொல்லியிருக்காங்க, இந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக புதுப்பட்டியிலிருந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அங்கேருந்து விஎஸ்ஆர் ஜீவா அவங்க வந்து ஹாய் ஹலோ டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்பா இலக்கியா ஒவ்வொரு வருஷமும் இப்போ தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக திருநின்றவூர் ஹிந்து தமிழன் ஜெயராம் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் காலை வணக்கம்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஆண்டி மடம் கார்த்திகேயன் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் தான் கொண்டாடுறோம் அப்படின்னு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக உலக கடல்சார் தினம் ஒவ்வொரு வருஷமும் எந்த தேதியில் கொண்டாடப்படுதுன்னா இந்த தேதியில் தான் கொண்டாடப்படுது. எதால் கொண்டாடு, எந்த அமைப்பால் கொண்டாடப்படுது அப்படிங்கிற பதிலையும் சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா ராஜமாணிக்கம் கோபி. அடுத்ததா பழனி பாரதி ஐயப்பா தாங்கல்ல இருந்து அவனுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாபு முள்ளக்காடு, காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அரவிந்த், எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க, ஈரோடுல இருந்து அரவிந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராமேஸ்வரம் ராகேஷ், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. புரசைவாக்கத்திலிருந்து ரீஜா மனோகரன், தென்கட்சி சுவாமிநாதனுடைய இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமாரும், தென்

பற்றி சொன்னதுடைய கருத்து அருமையாக இருந்தது சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கலை செல்வி, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா புலவுபாளையம் ஆனந்தமுருகன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பதில்களை, அதாவது உலக கடல்சார் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படிங்கிற அந்த பதிலை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவு கீழே தாராளமாக பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து சித்ராவுடைய குரல வைரமுத்துவுடைய வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில் பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

சங்கமம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோட வரிகளில் ஏ ரகுமான் இசையில நித்ய ஸ்ரீ மகாதேவனுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 7:48 ஆயிற்றுக்கு. நேயர்களின் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் எல்லாமே வந்து கேட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் வந்து கேள்வியும் ஒன்று கேட்டிருந்தோம். அதாவது உலக கடல்சார் தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுது ஆண்டுதோறும் அப்படிங்கிறத நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாகவே வந்து அவனுடைய பதில்களை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்றதால நம்மளும் விடைகளை சொல்ல வேண்டிய நேரமும் வந்தாயிருச்சு. ஆனாலும் ஒரு சிலர்லாம் இன்னும் பதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். கமலா வரதன் அவங்க வந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சக்தி அவங்க வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்குரும்பூர் இளவரசி வேதிகா நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இளவரசி வேதிகா ஒரே பேராக ரெண்டு பேரும் தெரில, ரெண்டு பேரும் நினைக்கிறேன் அவங்களுடைய பதிவை வந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பதில் வந்து என்னென்னா வழக்கம் போல தான், அதாவது நீங்கள் சொல்லி அந்த விடை வந்து எப்போவுமே தப்பாக போனதே கிடையாது. உலக கடல்சார் தினம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே செப்டம்பர் மாதம் கடைசி வியாழக்கிழமை அப்போ தான் வந்து கொண்டாடப்படுது. இது முதன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 1978 வருஷம் மார்ச் 17 அன்றைக்கி கொண்டாடினாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து செப்டம்பர் மாதம் கடைசி வியாழக்கிழமை இப்போலாம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, செப்டம்பர் கடைசி வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கணக்குப்படி இன்றைக்கி தாங்க உலக கடல்சார் தினம் அப்படிங்கிறது. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள், ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு கருப்பொருளோட கொண்டாடுறோம் இல்லையா, அப்படி இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னன்னா கொள்கையிலிருந்து நடைமுறைக்கு கடல்சார் அமைப்பை மேம்படுத்துறது. அதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான கருப்பொருள், அதாவது 2026-27 கருப்பொருள். அதாவது கடல் சார்ந்த பாதுகாப்பு, அதன் பிறகு கடல் பாதுகாப்பு மற்றும் அந்த கடல் சூழலை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த சர்வதேச வர்த்தகம் இருக்கு இல்லையா, பொருளாதாரத்தை கடல் போக்குவரத்தெல்லாம் நிறைய இருக்குல்ல, பண்டமாற்று முறை அந்த மாதிரிலாம் கடல் வழியாக கூட நிறைய பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த துறையுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்ததாக தான் இந்த நாள் வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கடல் துறையில் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பணியும் நம்ம வந்து சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாள் வந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே வந்து கொண்டாடிட்டுருக்கிறோம். இந்த கடல்சார் தினத்தை யாருக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் கொண்டாடும் அப்படின்னு கடல்சார் தினத்தை சர்வதேச கடல்சார் அமைப்பு தான் வந்து இந்த தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம அந்த துறை சார்ந்த அமைப்பு சார்ந்து தான் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த கடலில் பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருக்கும் இல்லை. இந்த கடல்சார் தினத்தில் திடீர்னு கடல் பற்றி பேசும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கும், எங்கேயாவது ஒரு பக்கத்து இதுவோ அது அப்படியே கொஞ்சம் கடலில் அப்படி போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது ஒரு ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும். நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரம் பங்கு பெற்ற எல்லா

நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற பதில் சொன்ன நேயர்களுக்கும் சரி, இல்லைங்க நான் வெறும் பாட்டால் மட்டும் தான் இணைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். மறுபடியும் நான் 8 மணிக்கு உங்களுக்கு அருமையான பாடல்களோடு வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சி கோப்பையில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோட வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புள்ளல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 734,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியாவின் சத்

சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 8:03 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி. நேரம் 8 ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கிட்டையும் பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போல பாட்டுக்கும் பஞ்சம் கிடையாது. இந்த ஒரு மணி நேரம் அப்படியே வந்து சூப்பரான பாடல் கொடுத்தா வந்து இணைஞ்சிருக்க போறோம். எல்லாருமே எங்கேயாவது கிளம்புறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்னாடியே சீக்கிரமா 9 நாங்க போய் சேரணும். இங்கிருந்து போக ஒரு 1.5 ஆகும். 8 வீட்டுல இருந்து கிளம்புனா சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க டைம் எல்லாம் வந்து அப்படியே கால்குலேட் பண்ணீங்களா? அப்படி கொஞ்சம் முன்னாடியே என்ன பண்ணணும், 8:30 கிளம்பிடணும் இல்ல 8 கிளம்பிடணும். ஏன்னா போற வழியில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது இல்லையா? திடீர்னு டிராபிக் ஆகலாம், இல்ல ரூட் மாறி போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, எங்க போனாலும் முன்னாடியே நம்ம போய் எங்க போய் கரெக்டா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு டைம் வந்து வச்சிருக்கோமோ அதுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டீங்களா, நீங்க அந்த பதட்டம் இல்லாம அழகா போகலாம். பதட்டம் இல்லாம போனீங்க அப்படின்னா வந்து அப்படியே சாலை விதிகளையும் வந்து சரியா கடைபிடிக்கலாம் இல்லையா? இப்ப நம்முடைய ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில முதல் பாடலாக வரக்கூடியது தீபாவளி திரைப்படத்தில் இருந்துதான் வருது. யுகபாரதியோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில மதுஸ்ரீ மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

ஐயா திரைப்படத்திலிருந்து பா விஜயுடைய வரிகள்ல பரத்வாஜுடைய இசையில திப்பு மற்றும் மதுமிதா இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நிரம்பிப்பது 8:13 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அப்படியே திடீர் திடீர்னு சொல்லாம கொள்ளாம நம்ம கிட்ட வந்து மழை வந்துடுது இல்லையா. எப்படி திடீர்னு அப்படியே நல்லா வரதான் வெயிலா இருக்குது. ஒரு மணி நேரத்தில் பார்த்து அப்படியே மேகம் மூட்டம் வந்து திடீர்னு மழை வந்துடுது. சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தாக்கா மழை வருது. நம்ம என்ன பண்ணிடுறோம், காலையில போகும்போது வெயிலா இருக்குப்பா எதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே வெளில வந்து வானத்தை எட்டி பார்த்துட்டு கொடையை வந்து வீட்டில் எடுத்து வச்சுட்டு போவோம். ஆனால் அன்னைக்கு தான் கரெக்டாக வந்து போனால் மழை வந்து நல்லா நினைச்சு விட்டுரும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடையை நீங்கள் வெயிலோ மழையோ கொடையை அப்படியே ஒரு பேக்கில் தூக்கி போட்டு சும்மா எடுத்துகிட்டு போயிடுவோம் இல்லையா. எவ்வளோ மூட்டை சுமந்துட்டு போவோம் இல்லை இது பண்ணுவோம். ஆனால் ஒரு கொடை தானே அதெல்லாம் பெருசாக ரொம்ப வெயிட்டாக இருந்துற போது அதையும் எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா மழையில் நினையாம வீட்டுக்கு சீக்கிரமாக வந்தலாம். மழை எப்படா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிலாம் போக வேண்டியது இருக்காது இல்லையா. மழை நீ பாட்டு வந்துட்டே இரு, நான் பாட்டு கொடை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதனால் வந்து மறக்காமல் வெளில போகிறீங்க அப்படின்னா, இல்லை போகிறதுக்கு லேட்டாக வர்றதுக்கு லேட் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கட்டாயமாக கொடையை வந்து பேக்கில் எடுத்து வச்சுட்டு போங்க. அது வெயிலாக இருந்தாலும் அதிகமாக வெயில் வந்தால் இருந்தால் கூட நீங்கள் வந்து கொடையை எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்லையா. அதனால தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து தான் வருது. சிற்பியுடைய இசையில் பழனி பாரதியுடைய வரிகளில் கிருஷ்ணச்சந்தர் மற்றும் ஸ்வர்ணலதா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 8:19 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நாம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து தான் வருது. கங்கை அமரனுடைய வரிகள்ல இளையராஜா இசையில மலேசிய வாசுதேவன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர்

0: 27 ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே. வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

முத்து திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவோட வரிகளில் ஏ ரகுமான், இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் தேனி குஞ்சரம்மா இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:33 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நாம் அணிஞ்சிருக்கிறோம்.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து தான். கமல்ஹாசன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். வாலியோட வரிகளில் தேவாவுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒன்று வந்து கேட்டு முடித்தோம். நிறைவு முப்பது 8:46 ஆயிட்டிருக்கு. அதாவது நாமுத்துக்குமார் வரிகளில் கார்த்திக் ராஜாவுடைய இசையில் ஹாரிஷ் ராகவேந்திரா மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடலை தான் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. அப்படி சொல்லிட்டு அதை கொண்ட எடுத்துகிட்டு போக சொன்னீங்க சரி, அதே மாதிரி வந்து சாலை விதிகள்லாம் சரியாக கடைப்பிடிக்கணும்லாம் சொன்னீங்க சரி, வேறு என்ன வேறு வச்சுருக்கீங்க இந்த கட்டுக்கு அப்படி தானே யோசிச்சுட்ருக்கீங்க. என்னென்னா நீங்கள் தண்ணி வந்து எப்பவுமே சொல்கிறது தான், தண்ணி வந்து நல்லா குடிச்சிங்க அப்படின்னா எந்த நோய் நொடியுமே வராது. இப்போலாம் வந்து நிறைய காய்ச்சல்லாம் பரவிட்டு இருக்கு இல்லையா, டெங்கு உண்ணி காய்ச்சல் அந்த மாதிரி காய்ச்சல்லாம் பரவுது. இதுல இருந்தும் நீங்க வந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து தண்ணியும் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு உதவிகரமான ஒரு பொருளா அமையும், பொருளால ஒரு ஒரு ஆதாரமா அமையும் அப்படிங்கறத வந்து சொல்லிக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு போகணும். வெளில எங்கன்னா போகிறோம், ரொம்ப லாங் ட்ராவல் போகிறீங்க இல்லை தூரமாக போகிறீங்க, தண்ணியே கிடைக்காத இடத்துக்கு போகிறோங்க, நாங்கள் எங்கள் இடத்துல தண்ணியே இருக்காது, நாங்களே எடுத்துகிட்டு போனால் தான் உண்டுனா தண்ணியை நல்லா வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக நிரப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே திரும்பலாம் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது.

நல்லா குடிச்சிட்டு வரணும். அதே மாதிரி பசங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறாங்கன்னா அவங்களையும் வந்து கண்டிப்பா தண்ணி குடிக்க சொல்லி நீங்க என்ன பண்ணணும், அறிவுறுத்தி அனுப்புங்க. கண்டிப்பா அவ்வளவு தண்ணி குடிச்சே அவன வந்து குட்டி குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்க சொன்னா கேட்கக்கூடிய நிலைமையில இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து அடிச்சாவது இந்த வாட்டர் கேன் ஃபுல்லா நீங்க தண்ணி குடிக்கணும் இல்லையா, அந்த டம்ளர் ஃபுல்லா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தண்ணி நிறைய குடுத்தீங்க அப்படின்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாகும் அப்படிங்கறதாலதான் சொல்றேன். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஸ்டார் திரைப்படத்துல இருந்துதான் வந்து பாடல வருது. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில பழனி பாரதியுடைய வரிகளில் கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் இணைந்து பாடிய பாடல் கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 8:54 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இப்போ இருக்கும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சேது திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில பழனி பாரதியுடைய வரிகளில் உனிகிருஷ்ணன் மற்றும் அருண்மொழியை பாடிய பாடல் வந்து கேட்டு அணிந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: அவன் காலம் கடத்தாதே சுத்தி வளைக்காதே சிய சிய
1: சிய சிய்யா.

0: 西呀西呀
1: 西呀西呀
0: 西呀西呀
1: 西呀西呀西呀西呀西呀西呀西呀
0: 西呀西呀西呀西呀西呀

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா பகுதியில் யமுனா விரைவுச் சாலையில் நேற்றிரவு பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 9 பயணிகள் உயிரிழந்தனர். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கும்மிடிப்பூண்டியில் சிக்னல் கோளாறு காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 734,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சத்னம் சிங், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 9:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூல். 101.4 நான் உங்கள் ஆர்ஜே வைக் தான் பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜே வைக்கூடிய அருமையான ஒரு காலை வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் நான் வந்து உரித்தாக்கி மகிழ்கிறேன். இந்த ஒரு காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் சூப்பரான இனிமையான சூப்பரான ஒரு காலை பொழுது அமைய என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம என்ன நிகழ்ச்சி பார்க்க போகிறோம் இப்போ அப்படின்னு
2: பார்த்தீங்கன்னா, Rainbow Rap.
1: எஸ் நேர்களே, 101.4 ரெயின்போ ராப் தான் வந்து என் கூட சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ ராப்பில் உங்களுக்காக முதலாவதாக வரவிருக்கக்கூடிய பாடல் மனோவுடைய குரலில் வைரமுத்துடைய வரிகளில் பரத்வாஜுடைய இசையில் அட்டகாசம் செய்யப்படுதுன்னு அட்டகாசமான பாடல் தான் உங்களுக்காக வந்து முதல் பாடலாகவே வந்துகிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் ஒன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே சமதூள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: Rainbow Rap. Rainbow Rap.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோ குளக்கல் நேரம் சரியாக 9:10 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல. நான் உங்கள் ஆர்ஜி விவேக் தான் பேசிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டுருக்கீங்க. இந்த ஒரு காலை பொழுது, இந்த ஒரு மணி நேரம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாக போகும் அப்படின்ட்டு நான் வந்து கேரண்டி தரேன். பிகாஸ் நான் ப்ளே பண்ண போகிற பாடல் எல்லாமே அந்தளவுக்கு உங்களை வந்து பயங்கரமாக வைப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், குதூகலப்படுத்தும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து செம்மையாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நான் ப்ளே பண்ணுற பாட்டு கூட எல்லாமே சேர்த்து. முன்னாடி நம்ம ஒரு அழகான பாடல் அட்டகாசம் திரைப்படத்துலேருந்து பார்த்தோம், அதை கேட்டு வைப் பண்ணியிருப்பீங்க. இப்போது மீண்டும் ஒரு அட்டகாசம் திரைப்படத்துல இல்லை, ஆனால் அதுவுமே ஒரு அட்டகாசமான ஒரு பாடல் தான். டியூட் திரைப்படத்துலேருந்து சாயா பியங்கருடைய குரலில், பால் டபாவுடைய வரிகளில், சாயா பியங்கருடைய இசையில் டியூட் திரைப்படத்துலேருந்து ஊரும் பிளட் 10,000 வாலா அப்படின்ற பாடல் உங்களுக்காக வந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போ மெஸ் சமதுவில்லை.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலைய

0: நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
3: நான் ரெடி, கிளம்புவோமா?
2: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
3: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம், வா போகலாம்.
2: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
3: எடுத்துக்கிட்டே சந்தியா.
2: 100-150 கிராம் எடை இருக்கிற போன மறக்காம எடுத்துக்கிட்ட, ஆனா 10-20 கிராம் இருக்கிற ஒரு கிளாத் பேக் பை எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
3: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
2: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
3: நீ சொல்றதும் சரிதான்.
2: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமைதான சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: Rainbow Rap. It's gonna rock it, Rainbow Rap.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியாக 9:20 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள எஸ் நேர்களே, ரெயின்போ ராப்பில் நிறைய பாடல்கள் வந்து கேட்டிருக்கீங்க. அதெல்லாமே கேட்டு ரொம்ப செம்மையாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் ரெயின்போ ராப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கபிலனுடைய வரிகளில், மணி சர்மாவுடைய இசையில், சங்கர் மகாதேவனுடைய குரலில், யூத் திரைப்படத்திலிருந்து ஆல் தொட்ட பூபதி அப்படின்ற பாடல் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே சமதுள்ள

Rainbow Rap. Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஸ்டுடியோ கலக்கல் நேரம் சரியா 9 மணி 26 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூர். எஸ் ரெயின்போ ஆப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கென் கர்ணாஸுடைய குரலில், கென் கர்ணாஸுடைய வரிகளில், ஜிவி பிரகாஷோடைய இசையில், யூத் திரைப்படத்தில் முட்டை கலைக்கின்ற பாடல்லாம் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூர்.

நேயர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: Rainbow Rap. Rainbow Rap. வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:37 நம்மளோட மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ ராப் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூர் 101.4 என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டிருக்கீங்க. ரெயின்போ ராப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் ஆரிஸ் ஜெயராஜோடைய இசையில் ஜெஸ்ஸி கே கே அண்ட் ஸ்ரேயா கோஷல் மற்றும் சைந்தவி மூவரும் இணைந்து பாடிய அன்னியன் திரைப்படத்தில் வந்து அண்ணங்காக்க கொண்டக்காரி அப்படின்ற பாடலாம் உங்களுக்காக வந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூர்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ எஃப்எம்.

Rainbow Rap. Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ஆப். ஸ்டுடியோ கிளர்க்கு நேரம் சரியாக 9:43 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சம்மந்தில் ரெயின்போ ஆப்பில் பயங்கரமான செம்மையான வைபான சாங்ஸ் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் ரெயின்போ ஆப்பில் உங்களுக்கு அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் நான் முத்துக்குமாரை வரிகளில் நரேஷ் ஐயர், உஜ்ஜனி மற்றும் மதுமிதா மூவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் திரையின் வாஃபம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள்.

0: rainbow wrap. Rainbow wrap.
1: ஸ்டுடியோ கிளாக்கில் நான் சரியா 9:50 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாம் எப்பவுமே சமதூள் நேர்களே. ரெயின்போ ஆப்பில் உங்களுக்கு அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் கபிலனுடைய இசையில், மன்னிக்கவும் கபிலனுடைய வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாந்தோடைய இசையில், திப்பு வடிவேலு மற்றும் ரீட்டா மூவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்து வந்துகிட்டே இருக்குது. வில்லு திரைப்படத்தில் இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வச்சது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே சமதூள்.

0: 102.4 இங்க எல்லாமே தூளு.
1: Rainbow Rap. Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டூடியோ கிளக்கில் நேரம் சரியாக 9:55 நம்ம மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க அக்கா ஷோனி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல. நேயர்களை 101.4 ரெயின்போ ஆப் தான் கேட்டுருக்கீங்க. எஸ் ரெயின்போ ஆப்போட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஒரு மணி நேரம் நான் ப்ளே பண்ண பாட்டு எல்லாமே கேட்டு ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களோட வைபுக்கு வந்து நான் கேரண்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக என்னோடய பாடல்கள் எல்லாமே கேட்டு நீங்கள் செம்மையாக வந்து வைப் ஆகிருப்பீங்க நான் வந்து நம்புகிறேன். எஸ் ஸோ இதோட நான் வந்து உங்ககிட்டருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் போக மாட்டேன். கடைசியாக உங்களுக்காக வந்து ஒரு பாடல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எஸ் அனிருத், நரிஷா தாமஸ் மற்றும் மாளவிகா மனோஜ் மூவரும் இணைந்து பாடிய தனுஷுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் 3 திரைப்படத்தில் கமான் கேர்ள்ஸ் அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்து வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல.

sono. Come on, girls.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: 91.4 இங்க எல்லாமே தோழி.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்திய அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா பகுதியில் யமுனா விரைவுச் சாலையில் நேற்றிரவு பேருந்து தீப்பிடித்திருந்த விபத்தில் பயணிகள் 9 பேர் உயிரிழந்தனர். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கும்மிடிப்பூண்டியில் சிக்னல் கோளாறு காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 1,12,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது கார் மோதி விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சத்னம் சிங், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: பத்து மணி மூன்று நிமிடம் ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான்கே தமிழ் மொழி மற்றும்
1: ஆர்ஜே விவேக்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து
1: எனக்கே தெரியாமதான் இருக்கு, நீங்கள் தான் சொல்லணும்.
0: எனக்கே தெரியாது இவ்வளோ நேரம் உட்காந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்லாம் ஆகிட்டார் விவேக். ஆனால் பாருங்க என்னென்ன தெரியாது
1: போய் போய் போய் போய் எனக்கே அவங்க என்ன கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன்னு தெரியாது நேருக்கு. ஸோ அதனால் உங்களை மட்டும் தான் நானும் வந்து இந்த ஷோவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது
0: என்ன விளையாட்டு விளையாட போகிறோன்னா வார்த்தை விளையாட்டு தான். வார்த்தை விளையாட்டு தானே எப்போ வந்தாலும் சொல்லுவீங்க, அதுல என்ன விளையாட்டு இன்னைக்கு வந்து எப்படி விளையாட போறோம் அப்படின்னா விவேக்
1: வாயில
0: இன்னைக்கு விவேக் வந்து காலையில ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. நீங்க 9-10 சாங் கேட்கும் போதே அவர் என்ன ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. என்னன்னா ஒரு வார்த்தையை சொல்லுவோம், என்ன வார்த்தைனா மலர், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் மரம் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லை மலை இந்த மாதிரிலாம் சொல்றோன்னா நீங்க அதுல நாங்கள் சொல்ற அந்த டாபிக்குள்ள 5 வார்த்தையை சொல்லலாம் போதும். ஆனால் கட கடக்கடைன்னு சொல்லணும், அதாவது யோசிக்கலாம் கூடாது இது அப்புறம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்புறமா வந்து நடுவில் வந்து இந்த காலே வந்து கேட்கலங்க அப்படிங்கிற மாதிரி மேடம் என்ன வார்த்தை சொன்னீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க யோசிக்கலாம் கூடாது. சரியா
1: வந்து விலங்குகள் அப்படின்னு சொன்னால் விலங்குகள்லாம் எது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு
0: சொன்னா 5 விலங்கோட பேர் சொன்னால் போதும்.
1: மனிதர்
0: மலைகள்னா இமயமலை ஆனைமலை நீலகிரி மலை ஆனை என்ன இருக்குல்ல மேகமலை.
1: அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிரிச்சிட்டீங்க, அடுத்து இருக்குல்ல அப்படின்னாங்க மலைகள் அப்படின்னு எழுத்திங்க. பாருங்க நீங்க சொன்ன இந்த ஒரு ரூல்ஸ் பிரகாரமே 3 தான் நீங்க பிரேக் பண்ணியிருக்கீங்க. ஆனா நேயர்களே இப்போ வந்து தமிழ் மொழி அவங்க பண்ண மாதிரி இந்த நடுவில் வந்து சிரிக்கிறது, நடுவில் வந்து ஆன்னு சொல்றது, நடுவில் வந்து இழுக்கிறது அப்படின்னு யோசிக்கலாம் கூடாது. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா?
0: ஆமா, விவேக் வந்து இப்ப என்ன கேம் விளையாடினார்னா அவர் என்ன அவுட் பண்றதா கேம் விளையாடினார்னு நினைக்கிறேன். நீங்க நீங்களும் பங்கு வரணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-3-8 அல்லது 2952-5544 அப்படிங்கிற இணைப்பு என்னோட இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர்
2: வணக்கம். வணக்கம் ரெண்டு பேருக்கும். முதல் நேயரா வந்துட்டேன்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை நூம்பலிருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா நல்லா இருக்கீங்களா? ஹேமா
2: நல்லா இருக்கேன் மேடம். சின்ன சார் தெரிய தெரிஞ்ச வேடா கொடுங்க.
0: தெரிஞ்ச வேர்டா கொடுக்கணுமா உங்களுக்கு?
2: அவர் சொல்லி நீங்க மலை பேர்லாம் சொன்னீங்களே.
0: அப்படி இல்ல, நான் வந்து வேகமா தான் சொன்னேன் மலையெல்லாம்.
2: மலையெல்லாம் மலை சார்ந்த பொருட்கள் தான், நீங்க மலை பேரை சொல்லிட்டீங்க. சரி சொல்லுங்க மேடம்.
0: மலை சார்ந்த பொருட்கள்லாம் கிடையாது, மலைகள்லாம் மலையை தான் சொல்லணும்.
2: அப்படியா?
0: அப்படிதான் கேமோட ரூல்ஸ் வந்து அதுதான்.
2: சரி நான் முதல்ல வந்திருக்கேன், என்ன தப்பா ரேட்டா சொல்றேன்.
0: சரி உங்களுக்கான முதல்ல வந்திருக்கீங்க அப்படிங்கறதால உங்களுக்கு ரொம்ப எளிதா பழம்.
2: வாழைப்பழம், கமலா ஆரஞ்சு, மாம்பழம், பப்பாளி, சீதாப்பழம்
3: இருவரும்
0: நலமா இருக்கும். சந்திரசேகர்
1: நீங்க எப்படி இருக்கீங்க? சந்திரசேகர்
3: ஒரு கேம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி. உங்களுக்கான வார்த்தை வந்து
3: நீங்க 5 மலை பேரு சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு எனக்கு கூட ஸ்ட்ரைக்கலன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்குல்ல, அதுக்கு ஒரு அப்ளாஸ் உங்களுக்கு.
0: நன்றி நன்றி. ஆனா வந்து இதுல விவேக் வந்து இந்த குவெஸ்சன் கிட்ட கேட்க போறேன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் பாட்டுக்கு வந்து
1: நீங்க மட்டும் நேயர்கள் கிட்ட குவெஸ்சன் எல்லாம் சொல்லிட்டா கேக்குறோம். இல்ல இல்ல ஸ்பாட் தானே கேக்குறீங்க, அதாவது நேயர்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு?
3: அப்பான குவெஸ்சன் கொடுத்துருங்க. மலைனா ஒரு ஸ்பாட்ல என்ன பண்ணிறது இல்ல, அது கஷ்டம்தான். பட் அவங்க மேகமலை அதுல
0: மூங்கில் வந்து ஒரு புல் வகை நல்லா சொல்லுவாங்க.
3: வீட்டுல
0: நட்டு வைங்க அந்த ஒரு மரத்தை அப்படியே. வாழ்த்துக்கள். நன்றி சந்திரசேகர்.
3: இருவருக்கும் நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். அப்போ

0: லைன் கிடைச்சிருச்சு. நல்ல வேலை நாவலூர்ல இருந்து மோனிஷா பேசுறேன்.
1: மோனிஷா எவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு.
2: கிட்டிக்கா வராங்க மோனிஷா. நானே இங்க இருந்து பயந்துட்டேன், எனக்கு இங்க அட்டாக் வருது, இங்க அங்க ஷாக் ஆகுறது. சொல்லுங்க இசை கருவிகள்.
0: ஃப்ளூட், வயலின், கிட்டார், ட்ரம், தபேலா, பியானோ.
2: வந்து எல்லாமே துணை வார்த்தைகள். ஃப்ளூட்டுக்கு துணை வார்த்தை, வயலின் துணை வார்த்தை, கிட்டாருக்கு துணை வார்த்தை.
1: அவங்கள விட நீங்க நல்லா பண்றீங்க விவேக். வாழ்த்துக்கள். ஆனா சொல்லிட்டீங்க, அஞ்சு சொல்லிட்டீங்க நீங்க.
2: இல்லையே
1: சொல்லிட்டாங்க.
2: ஃப்ளூட், வயலின், கிட்டார் மூணுதான் இருக்கு.
1: இல்ல
0: நன்றி.
1: எங்களுக்கு தெரியும், நேயர்களுக்கு
3: தெரியும்.
1: சூப்பர் டாபிக்.
2: உங்களுக்கான கேள்வி வந்து இனிப்பு வகைகள்.
3: இனிப்பு லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு, பாதுஷா, குலாப் ஜாமுன்,
1: அதிரசம்.
2: ஆமா, நீங்க ஆக்சுவலி விவேக்னு கூட அதுல ஆட் பண்ணிக்கலாம்.
1: என்ன
2: சுத்தி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து எறும்பு வந்துட்டே இருக்குங்களா, என்ன காரணம்? நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், தெரியுது.
1: நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்களா, என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எங்களை ஸ்டுடியோல இருந்து வெளில அனுப்பிடுவாங்க, உள்ள எறும்பு வந்துரும்னு.
3: இல்ல, அது அந்த சாக்பீஸ் போட்டலாம்.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள்.
3: ஓகே, தேங்க்யூ மேம், நன்றி
1: நன்றி நன்றி.
2: தேங்க்யூ.
1: இதே மாதிரி வந்து இதே மாதிரி வந்து நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமா நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா விவேக்?
2: கண்டிப்பா
1: கண்டிப்பா. என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, கில்லி திரைப்படத்துல இருந்துதான். அப்படியே சூப்பரா ஆட்டம் போடுற மாதிரியான ஒரு பாடல் வந்து கேட்க போறோம். வித்யாசாகருடைய இசையில யுகபாரதியோட வரிகள்ல உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல். என்ன பாடல்னு கண்டுபிடிங்க பாப்போம் விவேக்.
2: தெரியுமே எனக்கு, நீங்க பிளே பண்ணுங்க, கண்டுபிடிப்பேன்.
1: பிளே பண்ணா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. கேட்டு இணைந்திரங்கள். இதரையின் போ பண்பலை 101.4. Doom, doom, doom, chak. Doom, shak. Doom, doom.

0: நேரம் 10:16 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இருந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் விவேக்?
1: நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஷோ விளையாடிட்டு இருக்கோம்.
0: ஷோ விளையாடிட்டு இருக்கோம். விவேக் வந்து இப்ப இந்த உலகத்திலே இல்லை, அவர் வந்து வேற உலகத்துல இருக்கிறாரு. அதாவது என்ன வார்த்தையை கொடுக்கலாம் நேயருக்கு அப்படின்னு சொல்லி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால நிகழ்ச்சியில அடுத்த இணையர நேயர் யார் எங்கிறது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களும் பங்கு பெறணும் நிகழ்ச்சியில் அப்படின்னு அழைக்க வேண்டிய எண்கள் 2986 3 8
1: அல்லது
0: 2952 5544 அப்படிங்கிற இணைப்பு என்னோட வரலாம். நான் முதல் நம்பர் சொன்னது விவேக்ல நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரியே பார்த்தாரு. சரி சொல்லுங்க.
1: முதல் நம்பர் தான் பார்க்காம தெரியும். அந்த நம்பர் நீங்க சொல்லிட்டு தெரியாது நம்பர் நீங்க சொல்லுங்க. எங்க போறது?
0: சரி சரியா. அடுத்த நேயர் நம்ம கூட இணையறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? அதாவது ஒரு வார்த்தை ஒண்ணு கொடுப்போம், அந்த வார்த்தையில இருக்கிற ஏதாவது ஒரு 5 விஷயம் வந்து நீங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், பழங்கள் அப்படின்னா 5 பழங்கள் பேர் சொல்லணும், மலர்கள் அப்படின்னா 5 மலர்கள் பேர் சொல்லணும், மலைகள் அப்படின்னா 5 மலைகள் பேர் சொல்லணும். ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி வந்து கிரிக்கெட் வீரர்கள்.
0: நீங்க வேகமா சொல்லணும், கேப் விடாம.
1: சச்சின் டெண்டுல்கர். ஓகே ஓகே, வாழ்த்துக்கலாம்.
0: 5 சொல்லிட்டீங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
2: அகல்யா மாறன்.
0: நன்றி, சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி.

0: நேயர் வணக்கம்.
1: ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களா?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: யாரோ வந்து விவேக்கோட ஃபேன் நினைக்கிறேன், ஏன்னா விவேக் ஹலோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்
2: சொல்றாங்க. இல்ல மேடம், ஒண்ணுமே குரலை கேட்கல. அதான் சரி, சார் குரல் கேட்கவும் டக்குன்னு சொல்லிட்டேன். வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: வாகனங்களுடைய பெயர்கள். அவ்வளவுதானே, ஈஸி சொல்லுங்க பாப்போம்.
2: பேருந்து, ஆட்டோ, லாரி, வேன், ரயில், கப்பல்,
1: இருசக்கர வாகனம் சொல்லலாம்.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இதே மாதிரி நீங்களும் வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா 298 3 8 அல்லது 2 9 5 2 5 4 4 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்கள் இணைப்பில் வரலாம். நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். விவேக், நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் இல்லையா, அடுத்ததா ஒரு காலரை மட்டும் நம்ம எடுத்துட்டு அப்படியே பாட்டுக்கு போயிடலாம். சொல்லுங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
3: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: வணக்கம் தமிழேந்தி சார், பெயரே ரொம்ப அழகா இருக்கு. சொல்லுங்க.
0: நம்ம தான் சொல்லணும் விவேக்
1: தமிழேந்தினால உங்களுக்காக வந்து தமிழ் இலக்கண நூல்கள் அஞ்சு சொல்லுங்க.
3: சிலப்பதிகாரம், பழையபதி, குண்டலகேசி,
1: வாழ்த்துக்கள். அதாவது நம்ம தமிழ் டீச்சரே எதிர உட்காந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஆனா எனக்கு முன்னாடி விவேக் வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி அவரே கண்டுபிடிச்சு வந்து சொல்லிட்டாரு. இலக்கிய நூல்கள் அதுவுமே இலக்கிய தான். நம்ம வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லையா, அது சரியான பதில் தான். அது இலக்கியம் தானே?
1: அது சரிதான். ஆனா அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் மட்டுமே வந்து
0: நீங்க வந்து வேற வேற வெரைட்டி வெரைட்டியா
1: நிறைய வெரைட்டி வெரைட்டியா எதிர்பார்க்க.
0: ஏன்னா விவேக் வந்து காலையில வெரைட்டி சாப்பிட்டு வந்தாரு. பரவாயில்ல, நிகழ்ச்சியில கலந்துகிட்ட தமிழ் இந்திக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து ஒரு பாடல், நம்முடைய விவேக்குடைய விருப்ப பாடல், யான் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. கபிலனுடைய வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜுடைய இசையில கானாபால பாடிய பாடல் கேட்டனேந்திரங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
4: ding nak nak ding nak nak nak ding dang dang nak ding da dang dang nak

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: பத்து மணி 27 நிமிடம் ஆயிட்டது. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள்.
1: இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து வார்த்தை விளையாட்டு தான் வந்து கேம் ஷோ வந்து விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து அடுத்த நேயர் இணைகிறாங்க, அவங்க கிட்ட வந்து கண்டிப்பாக பேசிடலாம். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவெட்டூர் பத்மாவதி. ரெண்டு பேருக்கும் மூணு வணக்கம்.
0: மூணு வணக்கமா? ரெண்டு பேர் தானே இருக்கோம்.
1: பத்மாவுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறாங்க.
2: ஒரு வணக்கம் அதிகமா கொடுத்தேன்.
0: ஒரு வணக்கம் அதிகமா கொடுத்தீங்களா? ஓகே, நான் வந்து போனஸ் மாட்ட எடுத்துக்கிறேன். நன்றிகள்.
1: உங்களுக்கான வார்த்தை வந்து காய்கறிகள். அதுல எதனா அஞ்சு
2: காய்கறிகளா?
1: ம்,
2: வெண்டைக்காய்.
1: ம், ஊ சொன்னதா சொல்லுங்களா?
2: வெண்டைக்காய், சொரக்காய், பாவக்காய், வாழைக்காய்.
1: ஆ, வாழ்த்துக்கள்மா.

0: நன்றி
1: நன்றி கண்ணு.
0: நன்றிமா, நன்றி நன்றி.
2: தேங்க் யூ.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: அம்மா வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடமாட்டப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டமா.
0: கேவி ஜெயசீலன், உங்களுக்கான வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா வந்து வண்ணங்கள்.
3: வண்ணங்கள், கருப்பு, வெள்ளை, சிவப்பு, ஊதா, மஞ்சள்.
2: ஓ மை காட்,
0: அவ்வளவுதான் சொல்லி முடிச்சிட்டீங்க. அஞ்சு ரொம்ப எளிமையா இருந்துச்சு. இல்ல
3: ரொம்ப எளிமையா இருந்தா. நன்றிமா,
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். நேரம் 10:29 ஆயிட்டு ரெயின்போ படவிலை 101.4 தான் நினைச்சிருக்கீங்க. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: The second game proved to be a thriller, with Suraj and Shamina fighting back from 7-9 down to level it at 9-9 and earn a game point. However, Joshana Chinnappa's experience held firm during the pressure points, allowing her and Senthil Kumar to close out the match in their favour.
1: थोड़ा क्रिकेट की बात फिर से शुरू हो गई है एशियन गेम्स में. आपको बताइए कि महिला वर्ग का खिताब भारत ने जीता, अपने स्वर्ण पदक की रक्षा की. मेंस वर्ग का मुकाबला भी आज से शुरू हो गया है और पहला मुकाबला था जापान, यानी जो मेजबान टीम है, और अफगानिस्तान ने. तो वहां से ये खबर ये आ रही है कि इस मुकाबले में अफगानिस्तान ने मेजबान जापान को 48 रनों से हरा दिया है. और आपको तो याद होगा कि भारत को क्वार्टर फाइनल में बाई मिला है मेंस टीम में. 28 सितंबर का इंतजार कीजिए, एक बेहतरीन मुकाबला देखने को मिलेगा. फिलहाल क्रिकेट की शुरुआत पुरुष वर्ग में भी हो गई
0: जी, और कबड्डी ने भी आज के दिन की शुरुआत कर ली है, जिसमें इंडिया इज अप अगेंस्ट चाइनीज तिपाई इन द मेंस ग्रुप ए मैच. और फर्स्ट हाफ भारत के नाम रहा बहुत ही कन्विंसिंगली और कमांडिंग तरीके से, जहां भारत ने 23-11 से फर्स्ट हाफ को अपने नाम किया. और दूसरा हाफ दोस्तों अभी जारी है, बरकरार है. भारत इस वक्त उसमें भी लीड में है 5 अंकों से, यानी भारत के पास अभी हुए हैं 12 अंक और चाइनीज तिपाई अपने उसमें सिर्फ 7 अंक ही डाल पाए हैं इन द सेकेंड हाफ. द मैच इज स्टिल ऑन गोइंग. इंडिया स्टैंड्स एट अ टोटल ऑफ 35 पॉइंट्स, वाइल चाइनीज तिपाई स्टैंड्स एट अ टोटल ऑफ 18 पॉइंट्स सो फार. सो ही इज होपिंग दैट इंडिया शुड बी एबल टू ऑल्सो क्रूज ईजी इन दिस गेम. और आपको ये भी बता दें कि शूटिंग की दुनिया में एक निराशाजनक खबर आपको ये दे सकते हैं कि बोथ द इंडियन मेन्स एंड वुमेन्स पिस्टल शूटर्स रिटर्न एम्प्टी handed from the Asian Games with no medal in either individual or team events so far. जैसे आपको शबाब बता भी रहे थे, लेकिन एक overall अगर आपको picture दे तो pistol ने अभी तक 7 medals produce किए in the last 2 Asias, 3 gold, 2 silver, 2 bronze. और आज के लिए या फिर आगे भी मैं कहूंगी दोस्तों, अभी mixed doubles के events बाकी हैं. तो ये थे अभी तक के latest updates आपके लिए, जो शबाब और मैं साक्षी आपके लिए लेकर आ रहे थे. दोबारा एक बार हम आपके लिए अपडेट्स लेकर आएंगे सुबह 11:30 बजे आकाशवाणी के माध्यम से. फिलहाल हमें दीजिए इजाजत, गुड बाय.
2: एशियन गेम्स 2026 आईजी नगोया.
3: நேயர்கள் இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 10:36 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் மறுபடியும் நம்ம வந்து அப்படியே ஜாயின் ஆகிறோம்.
4: நேர்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், விவேக் சூப்பராக ஆன்சர் பண்ணுறாங்க. ஆ,
3: விவேக்கும் வந்து சூப்பராக வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்தார். 5 நிமிஷம் கேப் கிடைச்சா போதும், இப்போ நம்ம நல்லா தூங்கி
4: 5 நிமிஷம் 5 செகண்ட் கேப் கிடைச்சா தூங்கி எடுத்துருவேன்
3: அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் முதல் நம்பர் விவேக் சொல்லுவார்.
4: எஸ், 2986-0038 மற்றும்
3: 2952 சொல்லியும் 554 சொல்லியும் 44 அப்படிங்கிற இணைப்பு என்னோட இணைப்பில் வரலாம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர்.
4: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார். சண்முகத்துல பேசுறேன். விவேக் சார் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு.
3: வணக்கம். எனக்கு வணக்கம் சொல்லும் போது மட்டும் பவ்யமா வருது.
5: உங்க பேர்
3: வாய்ஸ்க்கு பிரேக் ஆகுது.
5: இப்ப கரெக்டா இருக்குங்களா?
3: இப்ப கரெக்டா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க.
4: என்ன
3: குடுக்கணும்? விவேக் எதுவும் கொண்டு வரல, குடுக்கற அளவுக்கு ஏதாச்சும் அனுப்பி விடுமா? காற்றோட காற்றா இசை அனுப்பி விடுறோம். சரியா?
4: ஹலோ,
5: எனக்கு
4: என்ன பொருள்னா,
3: கடை வச்சுக்கிறது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சரி, கடையில வந்து நிறைய வச்சிரு. கடையில வந்து உங்களுக்கு
4: ஹலோ ஹலோ யாரா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குற மாதிரியா இருக்கு. உங்களுக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னா, தானிய வகைகள், தானியம்,
5: தானிய வகைகள்,
4: தானியம்,
5: கோதுமை, கேழ்வரகு, கம்பு, சோளம், திணை, காலகனி.
3: எல்லாம் சொல்லிட்டு கரெக்ட். நான் நம்பிட்டோம் நீங்க கடை வச்சிருக்கீங்கன்றத.

0: வாழ்த்துக்கள், நன்றி,
1: ரொம்ப ரொம்ப நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுக்கு வந்து தமிழ் மொழி அவங்க சொல்லுவாங்க.
0: உங்களுக்கான வார்த்தை என்னன்னா உறவுமுறை சொற்கள்.
2: சொல்லுங்க.
0: உறவுமுறை சொற்கள்.
2: உறவுமுறை சொற்களா?
0: அதாவது நார்மலா அப்பா அம்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தெரியும் இல்லையா? அது உறவுமுறை தான். அப்பா அம்மா,
2: மாமா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி,
3: பெரியப்பா, சித்தப்பா, சித்தி.
0: நன்றி, நன்றி. நீங்க வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்காக வாழ்த்துக்கள்.
3: வணக்கம். ஹலோ,
0: குயில் கோபி. சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து பறவைகள் பேரு.
3: நானும் அதான் கரெக்டா சொல்லாதான்.
0: நம்ம எனக்கு வைபு விவேக்கும்
3: சொல்லுங்க.
4: ஆந்தை.
3: ஆந்தை.
4: ஆந்தை.
3: ஆந்தை. ரெண்டு ஆந்தைங்களா? ஒரு ஆந்தை
4: தான்.
3: புரியலங்க. ரெண்டு ஆந்தை, ஒரு
4: ஒரு குயில்,
3: ஒரு குயில்,
4: காக்கா,
3: காக்கா,
0: ஒரு
3: குருவி,
4: ஒரு
3: மயில். ஓகே, நீங்க சொல்லி முடிக்கிறதுல நான் அஞ்சாம் கிளாஸே பாஸ் பண்ணுறேன். வாழ்த்துக்கங்க. நன்றி,
0: நன்றி, நன்றி. அதாவது வந்து பெசாம குயிலோட வகைகள் கேட்டிருக்கலாம்.
3: என்னென்ன
0: அதுக்கப்புறம் குருவி இருக்குல்ல, குருவியோட வகைகள் அதுலயும் நிறைய இருக்குல்ல. தூக்கணாங்குருவி, தவிட்டு குருவி, சிட்டுக்குருவி,
3: மாதிரி கேட்டிருக்கலாம் போல. ஆனா ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டா வந்துடும். அடுத்த கலர் போயிடலாம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், ஆவடியில இருந்து பாஸ்கர்.
3: வணக்கம் பாஸ்கர் சார், எப்படி இருக்கீங்க?
5: வணக்கம் சார, நல்லா இருக்கேன் சார்.
3: நல்லா இருக்கீங்களா சார்?
5: நல்லா இருக்கீங்களா சார்?
3: நான் நலமா இருக்கேன் சார். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, சுற்றுலா தலங்கள், சென்னையில இருக்கிற சுற்றுலா தலங்கள்.
0: சென்னையில,
3: சென்னையில இருக்கின்ற சுற்றுலா தலங்கள். இந்த மாதிரி சொல்லக்கூடாது சார், டக்கு டக்கு சொல்லிடணும்.
5: பீச்சி, வள்ளுவர் கோட்டம், வண்டலூர்
0: பூங்கா,
5: பூங்கா, கிண்டி பூங்கா,
3: கிண்டி பூங்கா,
0: ரொம்ப பழமையான பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒண்ணு இருக்கு
3: சென்னையில. நன்றி,
0: நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி, நன்றி,
0: நன்றி. அடுத்ததான் வந்து நம்ம ஒரு பாட்டுக்கு போயிடலாமா?
3: கண்டிப்பா.
0: என்ன பாடுனா, வசீகரா திரைப்படத்துல இருந்துதான் ஒரு அட்டகாசமான பாட்டு வருது. சங்கர் மகாதேவன் பாடிய பாடல், பாவேஜியோட வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசை.
3: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் தி ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க

0: உதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:50 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுல. வணக்கம் தமிழ் மொழி.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா விவேக்?
0: நல்லா இருக்கேன். இப்பதான் நம்ம பார்த்து வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னு
1: நினைக்கிறேன். பார்த்து நீங்க தூங்கிட்டீங்களா? அதனால
0: ஆமா ஆமா, கண்ணு மூடி 5 நிமிஷம் ஆச்சு. திரும்ப கண்ணு திறக்கும் உங்களை பார்த்துட்டு, அதனால பார்த்து 5 நிமிஷம்.
1: அப்படின்னு நான் சொன்னா நீங்க நிஜமாவே நீ தூங்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்பதான் ஸ்டுடியோல தூங்கலாம். அவர் வந்து விழிப்பா வந்து பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அதனாலதான் நிகழ்ச்சியில வந்து நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வார்த்தை விளையாட்டு ஒரு வார்த்தை கொடுப்போம். அது தொடர்பா வந்து 5, அது தொடர்பாலாம் கிடையாது, அந்த வார்த்தைக்கான பொருளை வந்து 5 கடகடன்னு சொன்னாக்க அது நீர் வந்து அப்படியே வந்து கிளாப் பண்ண மாதிரி நம்மளோட வார்த்தைகளால வாழ்த்துவோம். நிகழ்ச்சியில யார் இணையறாங்க, எங்க இருந்து அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். ராஜலட்சுமி மேம், நீங்க எப்படி இருக்கீங்க
2: சொல்லுங்க. ஈஸியா கேளுங்க.
0: தொழில்நுட்ப
1: சாதனங்கள் இருக்கும்ல, அது 5
2: சொல்லலாமா?
1: சொல்லலாம், ஆனா அதை நீங்க கொஞ்சம் அப்படியே தமிழ்ல சொன்னீங்களா நல்லா இருக்கும்.
2: கைபேசி, மின்விசிறி, தொலைக்காட்சி, வானொலி,
1: கைபேசி மின்விசிறி
0: தொலைக்காட்சி, கணினி.
1: கணினி வந்து அவங்க சொல்லவே இல்லை விவேக்.
0: கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் தப்பிக்க பாருங்க அப்படின்ற மாதிரி தெரியுது நான் வந்து சொல்றேன் போறாங்க.
1: நன்றி நன்றி,
2: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி விவேக். என்ன வேலை பண்றீங்க விவேக்? வந்து என்ன எங்கேயாவது மாட்டி விட்டு செமத்தியாடி அங்க வச்சுட்டு போயிட்டு அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கா?
0: உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நேயர்களுக்கும் அது தெரியும், உங்களுக்கு தெரியும், நேயர்களுக்கும் தெரியும், அதனால அவங்களே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறேன்.
1: அடுத்து நேயருக்கு வணக்கம்.
0: ஹலோ
1: வணக்கம்.
0: ஹலோ வணக்கம். மிஸ் கால் விட்டுட்டு போயிட்டாங்க.
1: வணக்கம் வணக்கம்.
0: தினேஷ்குமார். வணக்கம் தினேஷ்குமார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தினேஷ்குமார், எப்படி இருக்கீங்க?

0: இருக்கேன் சார். உங்களோட குரலே வந்து ஒரு கம்பீரமாக இருக்கு, எனக்கு அப்படியே சல்யூட் அடிக்கும் போல இருக்கு.
1: சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு நேராக வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து மலர் அப்படிங்கிறது தான் வார்த்தை. அந்த மலர் ஏதாவது அஞ்சு மலர் பேர் சொல்லலாம் நீங்கள்.
2: மல்லிகைப்பூ, காதாம்பரம், சாமந்தி, அரும்பு.
1: அரும்பு அரும்பு அரும்புன்றது மலருடைய அதோட கதை சொல்லக்கூடாது.
2: தாமரை, அல்லி.
1: ஓகே ஓகே, சூப்பர், அது சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
0: மலர்கள் வாங்கியிருக்கீங்களோ? மலர்கள் வாங்க, பூக்கள் வந்து உங்களோட வந்து குதூகலப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். உங்களுக்கு பிடித்த நபர்களுக்கு வந்து நீங்க தாராளமா வந்து பூக்கள் வாங்கி தரலாம், இல்ல உங்களுக்கே நீங்க வந்து பூக்கள் வாங்கி வச்சுக்கலாம் வீட்டுல, இல்லைங்களா தமிழ் மொழி?
1: ஆமா, நிச்சயமா வாங்கி வச்சுக்கலாம். பூ வந்து வைக்க, பூ வைக்க முடியாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பூ ரசிக்கிற அந்த இது வந்து நல்லா அழகா இருக்கும். அது பார்த்தாலே அந்த டிப்ரெஷன் எல்லாம் வந்து அப்படியே குறைஞ்ச மாதிரி, அப்பாடா ரிலாக்ஸா இருக்குவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிகழ்ச்சியில இந்த ஒரு மணி நேரம்
0: ரொம்ப வந்து வெளிப்படுத்துற ஒரு விஷயம், ஒரு பொருளா வந்து பூத்து எழுதுறத
1: நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் இந்த ஒரு மணி நேரம் இணைந்திருந்த எல்லா நேயர்களுக்கும் மற்றும் விவேக் தமிழ் மொழிக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப சூப்பரா போச்சு, நல்லா
0: ரொம்ப சந்தோஷமா போச்சு. தமிழ் மொழியும் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க நினைக்கிறேன். தமிழ் மொழியோட நேயர்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க,
1: அதுல இருந்து விவேக் என்ஜாய் பண்ணல அப்படின்னு
0: தெரியுது. இல்ல இல்ல, நானும் என்ஜாய் பண்ண
1: என்ஜாய் பண்ணீங்க நிகழ்ச்சியமா. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில நான் வந்து சந்திப்பேன். ஆனா விவேக் மறுபடியும் அடுத்த ஒரு மணி நேரம் உங்களை வந்து போட்டு தாக்கிறதுக்காக வந்துட்டே இருப்பாரு.
0: உங்களை மாதிரி உங்களை பாதையில எல்லாம் விட்டுட்டு எல்லாம் போக கூடிய ஆள் நான் கிடையாது. ரெண்டு மணிக்கு போயிடுவேன், திரும்ப 11 மணிக்கு நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய பேர் வந்து நான் உங்க ஆட்சியர் விவேக் மற்றும்
1: தமிழ்மொழி. நம்பிக்கையுடன் நதி போல நகர்ந்து கொண்டே இருந்தால் ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக. நம்பிக்கையுடன் நதி போல நகர்ந்து கொண்டே இருந்தால் ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக என்ற வரிகளோட அப்படிங்கிற வரிகளோட இன்றைய நிகழ்ச்சியில இருந்து அப்படியே டடாபாவே சொல்லிக்கிறேன். மறுபடியும் கூடிய விரைவில் அடுத்த நாள் நாளைக்கே வந்து வருவாங்களை எல்லாரும் சந்திக்கிறதுக்காக. நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக, நிறைவு பாடலாக, சிங்கம் திரைப்படத்திலிருந்து விவேகாவுடைய வரிகள்ல தேவிசி பிரசாத், இசையில பென்னி மற்றும் மாணிக் விநாயகம் பாடிய பாடல் வந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
3: புயல போல எங்கும் அடம்பாஞ்சு வரா பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மக்கள் சேவையே உயரிய பணி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஸ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்புக்கு 59 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கலக்கல் நேரம் சரியா 11:03 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல் 101.4. நான் உங்கள் ஆர்ஜே தான் பேசிட்டுருக்கேன். இங்கேயும் கூட சேர்ந்து சரவணன் அவர்களும் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். எஸ், இன்னைக்கு 101.4 இப்போ என்ன கேட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ரெயின்போல பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. இது வந்து ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சின்றனால நேர்கள் உங்களுக்கு எந்த ஏதாச்சும் கேள்விகள் எல்லாமே இருந்தால், அதாவது விவசாயம் சார்ந்தோ மரம் செடி கொடிகள் எல்லாமே எப்படி வளர்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்து, இந்த பண்ணை சார்ந்து உங்களுக்கு எதுனும் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தால், கேள்விகள் எல்லாமே இருந்தால், நீங்கள் தாராளமாக வந்து நம்மளுடைய சரவணன் சார் அவர்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986 0038 மற்றும் 2952 0005 for me.

0: சொல்கிறேன். அதாவது பண்ணை சார்ந்து விவசாயம் எப்படி பண்ணுறது, ஸோ எந்தெந்த உரம்லாம் போடலாம், இல்லை நம்ம வீட்டில் வந்து எப்படிலாம் செடிகள்லாம் வளர்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எதுவும் சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் முதல் காலர் வந்து இணைப்பில் வராங்க.
1: அதுக்குள்ளே வந்துட்டாங்க.
0: ஆமாம் சார், அதுக்குள்ளே வந்துட்டாங்க சார்.
1: வந்துட்டாங்க, வரட்டும்.
0: நீங்கள் வரத்துக்குள்ளே அவங்க வந்து
1: நான் வந்துட்டேன்.
0: அதாவது 10:59 வந்துட்டாங்க சார். 11 மணிக்கு ஷோருக்கு நம்ம கண்டிப்பாக வந்து
1: அதனால அப்பயே வந்துட்டாங்களா?
0: ஆமாம் சார்.
1: சரி சார், நான் இப்போ தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு 11:04 வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டேன். ஓகே ஓகே
0: ஓகே சார், முதல் நேரம் போயிடலாங்களா?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க? வணக்கம்.
2: சரவணன் ஐயா, வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க?
2: பொம்மல் பல்லாயிரம் காமராஜபுரத்துல இருந்து செஞ்சிருக்காங்க ஐயா. உங்க பேர்ல வந்து நான் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன் ஐயா.
1: அடேங்கப்பா, என்ன ஊர் நீங்க?
2: நமக்கு இப்ப பொம்மல் இருக்கீங்க ஐயா, சொந்த ஊர் நாமக்கல்.
1: நாமக்கல். உங்க பேருங்க?
2: செந்தில்குமார்.
1: செந்தில்குமார். நாமக்கல்ல எங்க, எந்த ஏரியா?
2: நாமக்கல்ல லத்துவாடி ஐயா.
1: லத்துவாடி. அப்ப அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு போவீங்க?
2: இல்லைங்க, நான் வந்து பிளைண்ட் உலர் உலகம் சின்ன வயசுல இருந்து உங்க வாழ்த்து கேட்டுட்டு
1: இருக்கேன்.
2: கேட்டுக்கிட்டே
1: இருப்பீங்க. துகிலி சுப்பிரமணியம் சாரு.
2: ஆமா ஆமா சார்.
1: எவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு சொல்றீங்க?
2: மறுபடியும்
1: கூட வர திங்கக்கிழமைக்கு பேசலாம் கோல்டுல. உங்க கூட பேசுறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. நீ அதுவும் நாமக்கல் காரணம். நாமக்கல்னாலே எங்களுக்கு கோழி நினைவுக்கு வரும், முட்டை நினைவுக்கு வரும், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி நினைவுக்கு வரும். அதை விட முக்கியமானது நாமக்கல் ஆஞ்சநேயர் வருவாரு, நரசிம்மர் வருவாரு, இப்ப செந்தில்குமார் ஐயாவும் வந்துட்டாரு. ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். இது போல நீண்ட கால நேயர்கள்லாம் இன்னும் நம்ம கூட தொடர்ந்து இணைப்புல இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் ஒரு பெருமையா இருக்குது, வானொலிக்கு பெருமை. நிச்சயமாக நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ.
3: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
3: இருக்கையின் தூதுவர் ஐயா அவர்களுக்கும் தம்பி விவேக் அவர்களுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்கள் ஐயா. திருவள்ளூர்ல இருந்து டெல்லி.
1: டெல்லி ஐயா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா சௌக்கியமா இருக்கேன் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா.
1: உங்க ஊர்ல கொஞ்சம் மழை பெஞ்சுதா?
3: அன்னைக்கு திங்கட்கிழமை பெஞ்சதுங்க ஐயா.
1: பரவாயில்ல. இல்ல அதுக்கப்புறம் இல்ல, செவ்வாய் புதன் காணும்.
3: மஞ்சள் நம்ம கொஞ்சம் இது பண்றையா, அத எப்படி அது வழிக்கிறது, என்ன பண்ணுங்கய்யா?
1: எதுக்குய்யா மஞ்சள்?
3: மஞ்சள் மஞ்சள் அதை இது பண்ணோம்னா எடுத்து அதை வழிக்கணுன்றாங்களே அந்த சாணிப்பால்.
1: ஓ, அது அது அதுக்கு ஒரு தனி வேலையா இருக்குங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன், குறிச்சிக்கங்க.
3: சொல்லுங்க ஐயா, இருங்க ஒரே நிமிஷம் ஐயா. சொல்லுங்க ஐயா.
1: அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவாரு.
3: சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா.
1: வர்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வேகமாயிட்டீங்க, நான் மெதுவாயிட்டேனே.
3: இல்லை பரவாயில்ல ஐயா,
1: இந்த எடுக்கிறேன். அவர் பேர் செல்லதுரைங்க. மங்கப்பட்டி. நம்ம ரேடியோவில் பேசுவார் அவரு.
3: சொல்லுங்க. 97 97 500
1: மஞ்சள் சாகுபடியே ஒரு பெரிய வேலைங்க. அத மஞ்சள் சாகுபடி பிறகு அறுவடை பண்ணிட்டு
3: நம்ம பக்கம் இல்ல,
1: அது அந்த பக்கம் இருக்கு. நான் ஈரோடு நாமக்கல்.
3: ஈரோடு. ஈரோடு மேடம் தான் ஒருத்தங்க எச்சு வந்தாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி.
1: சரிங்க.
3: அங்க வேலை பண்ணிட்டு இருந்தா அப்போ அந்தமா கொண்டாந்து தோட்டக்கலையில வச்சாங்க ஐயா இங்க. அதுல இருந்து ஒண்ணு வச்சுன்னா அதான் எடுத்துட்டாலும் திரும்ப மறுபடியும் அது அந்த கரம்பா இருந்தா கூட மறு சீசனுக்கு முளைக்குதுங்க ஐயா.
1: முளைக்கும். அது முளைக்கும். கிழங்கு மாதிரி தானே, நம்ம அருகம்புல்லு கிழங்கு மாதிரி தான். அதுல இருந்துச்சுன்னா திருப்பி தண்ணி பாசனம் கிடைச்சதுன்னா முளைச்சு வரும்.
3: ஆமா, அப்படியே எடுத்து நம்ம கட்டி வச்சோம்னா கூட அந்த கிளைமேட்டுக்கு அப்படியே முளைப்பு விடுதுங்க.
1: வருங்க வருங்க. அது நம்ம சாதாரணமா அந்த மஞ்சள் கிழங்கு வந்து நம்ம பொங்கலுக்கு படைக்கிறதுக்கு தான் வாங்குவோம் நம்ம. பட் நிறைய சாகுபடி பண்ணோம்னா நீங்க சொன்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது மஞ்சள் ஆகும்.
3: அப்படியே காஞ்சி போயிட்டு நம்ம இது மாதிரி வரும், இது மாதிரி ஆயிடுச்சு அப்பதான் சொன்னாங்க. இது மாதிரி அது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு.
1: நிச்சயமாங்க. நம்ம எப்படி புகையிலைக்கு ஒரு பாடம் பண்றோமோ அது மாதிரிதாங்க.

0: ஆமாங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுல்ல,
1: தெரியாதுங்க.
0: இது நிறைய என்னோட இப்ப எவ்வளவு பேருக்கு இது ஒரு
1: பயனுள்ள வகையில இருக்கும், நிச்சயமா இருக்கும். நீங்க அந்த தம்பி லைன்ல வந்தாலும் வருவார், வந்தாரா நான் அவர்கிட்ட கேக்குறேன். இல்லைனாலும் நீங்க தொலைபேசியில கேட்டு அவரை நிச்சயமா அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம்.
0: நம்பர்
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: இந்த மாதிரி தொடர்பு நம்ம நிகழ்ச்சி வந்து நிறைய தொடர்பு படுத்துதுங்க ஐயா, அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: தெரிஞ்சுக்கிறது தானங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சில பேரை நாம உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம், சில பேர் அவங்களாவே வந்து அறிமுகமாகறாங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதாங்க,
0: ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஐயா.
1: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப நன்றி.
0: யாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம்.
1: நிச்சயமா நன்றி. ஆமா, டெல்லி திருவள்ளூர்காரரு, அவருக்கு மஞ்சள் ப்ராசஸிங், மஞ்சள் இப்படி பதப்படுத்த அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைங்க. அந்த வேலை செஞ்சு தான் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கிடைக்கும். நம்ம சாதாரணமாக மஞ்சள் தூள் போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்குங்கிறத மஞ்சள் சாகுபடியாளர்கிட்ட கேட்டால் தான் சொல்லுவாங்க.
2: ஆனால் அது வந்து நம்ம அந்த மஞ்சள் வந்து அரைச்சிட்டா அது அப்படி தூள் ஆகிடுதுங்களா?
1: அப்படி ஆகாது. நீங்கள் அது கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிழங்கை வந்து ப்ராசஸ் பண்ணணும், வேக வைக்கணும்.
2: ஓ,
1: அது சாணியில் போட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை வேக வச்சு அது ரெண்டு மூணு வேலை செய்வாங்க. அது எனக்கு சரியான இது தெரியல, நான் அப்படியே அப்படியே லேசாக மேம்போக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான்
2: இத்தனை நாள் வந்து நான் இந்த மிளகை வந்து எப்படி அரைச்ச மிளகு
1: தெரியாது. ஒரு ஒரு விவசாய விளைபொருள்லையும் இது மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது.
2: ஓகே,
1: நாமெல்லாம் போகிறோம் கடைக்கு போகிறோம், நமக்கு வேண்டியதை பச்சரிசி கொடு, புழுங்கல் அரிசி கொடு, கவுனி அரிசி கொடு, மாப்பிள்ளை சம்பா கொடுன்னு வாங்கிட்டு வந்துடுறோம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த விவசாயிகள்ட்ட கேட்டால் தான் தெரியும். அதனால தான் விவசாயிகள் வந்து எப்பயுமே அவங்கள ஃபோக்கஸே பண்ணிக்க மாட்டாங்க, என்ன செய்யறன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நெல் சாவடி நட்டுருக்கு பண்ணியிருக்கேங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க வந்து ஒரு தொழிலாக செய்யறதில்ல, அது வந்து அவங்களுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இதுவாக செஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் அதுக்கு படுற சிரமம், அதுலேருந்து கிடைக்கிற வருமானம், அதை பற்றிலாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வருமானமே இல்லாமல் லாபம் இல்லாமல் நட்டம் கூட ஆகும், நட்டத்தை கூட சொல்லாமல் கம்முன்னு அடுத்த போகம் இதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. சரி, இந்த போகத்துக்கு நமக்கு கிடைக்கல, அடுத்த போகத்துக்கு கிடைச்சிரும், ஆண்டவன் கொடுத்துருவான், இந்த மண் நமக்கு கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் விவசாய தொழிலுங்கிறது. நிகழ்ச்சியில் இன்னொரு நேரம் சந்திச்சிருவோமா? வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
3: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செல்லுமா சார்?
1: செல்லும் ஐயா. நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு சார, நல்லா இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கும். எங்க கள்ளக்காய் தோட்டத்துல இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க?
3: இல்ல இல்ல சார், வந்துட்டேன் சார், வீட்டுக்கு வந்துட்டேன் சார்.
1: வந்துட்டீங்களா? மழை உண்டா?
3: ஆ, பெஞ்சு சார், ரெண்டு வாரம் நீங்க வராது போடுவோம்.
1: மழை வந்துருச்சா?
3: அதாவது அப்படி இல்ல, நிகழ்ச்சியில பேசுறதுக்கு இல்ல,
1: அது உண்டு. ஆனா நான் வராதனால மழை வந்துச்சுன்னு வச்சுங்களா, நான் வராம கூட போலாம்.
3: ஆ, அப்படி இல்ல சார்,
1: அதுவும் நல்லதானே, நமக்கு வேண்டியது மழை தானே.
3: நேச்சர்
1: இல்லைங்களா? ஆமாம், இயற்கையை நிறுத்த முடியாது, வெல்லவும் முடியாது.
3: ரெண்டு வாரமாக ஒரு மூணு நாலு நாள் பெஞ்சிச்சு
1: பெஞ்சிடுச்சு.
3: நல்லா இப்போ ஒரு ரெண்டு வாரம் காஞ்சா கூட ஒன்றையும் பண்ண முடியாது.
1: நிலக்கடலை தப்பிச்சுக்கோ.
3: ஆ, தப்பிச்சுக்கோ. ஓரளவுக்கு இன்னொரு ரெண்டு மூணு வாரத்தில் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன்.
1: அருடைய எடுத்துடலாம். ஆமாம்,
3: கலக பிடிங்க எடுத்துடலாம்.
1: உங்கள் ஊருக்கு கண்டிகைக்கு எவ்வளோ தூரங்க ஐயா?
3: என்ன சார்?
1: உங்கள் ஊருக்கும் கண்டிகைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, ராணிப்பேட்டை மாவட்டம்,
3: அது சோளிங்கர் சைடு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: சோளிங்கர் சைடா? சரி.
3: ஆமா ஆமா, சோளிங்கர் பார்வையில் இருக்குன்னு
1: நினைக்கிறேன். ரொம்ப
3: தூரங்க சார்
1: அது வந்து? ரொம்ப தூரங்களா?
3: ஆமா ஆமா, ஆர்கட்ல இருந்து எப்படி ஒரு 20-25-30 கிலோமீட்டர் வரும்.
1: சரிங்க.
3: சோளிங்கர் கிட்டத்தட்ட இருக்கு.
1: அங்க ஒரு இயற்கை விவசாயி இருக்காரு, அதுக்காக தான் கேட்டேன், வேற
3: ஒன்னு.
1: ஜோதின் இருக்காரு,
3: கேள்விப்பட்டிருக்கிறேன், இடம் எனக்கு கூட தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறேன். சோளிங்கர் சைடு தான் இருக்குது அந்த ஊர்.
1: ஓ, சரி சரி. அவர் நீங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம்னோடே எனக்கு அவர் நினைவு வந்துச்சு, கண்டிகைங்கிற நினைவு வந்துச்சு. அதனால
3: ஆர்காட்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் சார் நம்பூர்.
1: ஆர்காட்லேருந்து?
3: ஆமாம், ஆர்காட்லேருந்து. நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் சத்திரம்ல வந்துருக்கிறீங்களா இன்னொரு டைம்? அந்த விவசாயிகள்லாம், அந்த நெல் பயிர் விவசாயிகிட்டலாம் பேட்டி எடுத்துருந்தீங்க?
1: ஆமாங்க ஆமாங்க,
3: நான் கேட்டுருக்கிறேன், ரேடியோவில் கேட்டுருக்கிறேன். அப்போ நீங்கள் சென்னை ஒன்றில் வந்தீங்களா?
1: இப்போ ஆமாங்க,
3: 3 வருஷத்துக்கு முன்னே.
1: ஆமாங்க.
3: அப்போ அது சத்திரம்லாம் பக்கத்துல தான், நம்பூர் பக்கத்துல, கேணி பக்கத்திலே தான்.
1: அப்படியா? ஓ, சரி சரி.
3: ஆமா, நம்ம கேணி இருக்குல்ல, அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான்
1: இருக்கும்
3: சத்திரம். தாயனூர்னு சொல்லுவாங்க.
1: தாயனூர்?
3: ஆமா ஆமா,
1: இங்க ஒரு தாயனூர் இருக்கு, திருச்சி பக்கத்துல ஒரு தாயனூர் இருக்கு.
3: ஓ, அங்க ஒண்ணு இருக்கா?
1: அங்க ஒண்ணு இருக்கு. ஆமாங்க.
3: சரி சார்.
1: ஆமாங்க, கடலை நல்லா விளையட்டும்.
3: நல்லா சார், கலகா தான் சார்.

0: ரகம் புளிக்கான சார், ஒரு அஞ்சாறு காய் பத்து காய் கிட்ட தான் சார் இருக்குது.
1: அப்படியா, என்ன ரகங்க ஐயா? ரகத்தை மாத்தணும்.
0: ரகத்தை மாத்தணுமா?
1: குஜராத் வெரைட்டிக்கு போங்க. குஜராத் ஜிஜே 7 அதெல்லாம் நல்லா இருக்குன்றாங்க.
0: இல்ல இதுலயே ஓரளவு நல்லதா வந்தது.
1: இடையில மழை இல்லாதனால
0: இறக்கிறதுனால அது என்ன பண்ணுது, அப்படி அந்த இது அப்படி நின்றுது போல இருக்கு.
1: ஓஹோ,
0: ரெண்டு டைம் காஞ்சி காஞ்சி வந்தது. அது கைக்கு வருமா வராதான்ற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு.
1: அப்படியா?
0: ஆமா, இப்ப எப்படியோ ஒரு ஒரு மாசமா இடையில இடையில பேயதுனால தூர போறதுனால வந்துச்சு.
1: வர்ற வரைக்கும் லாபம். ஆமா
0: ஆமா சார். சரி சார், இது ஒரு மாங்காய் செடி இருக்குன்னு
1: சொன்னல,
0: அது என்ன பண்ண, இந்த இப்போ ஒரு ஏப்ரல் மேல ஸ்கூல் லீவ் விட்டாங்கல்ல,
1: ஆமாங்க,
0: அந்த டைம்ல பசங்க அதுல ஊஞ்சல் கட்டின்னு ஆடி
1: இருந்தது.
0: அது மரத்துல இருந்து கொஞ்சம் அந்த கட்ட மாதிரி செட் பண்ணியிருந்தாங்கல்ல, அது வந்து இடிக்குதுன்ட்டு ஒரு துணி சுத்தி வச்சிருந்தாங்க, இடி படாம இருக்குது.
1: சரி,
0: அது மழை வந்து வந்து மக்கி அந்த துணி, ஒரு நாள் பார்த்தா அப்படி வண்டி தொலை போட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, அது பிச்சுட்டு பார்த்தா அப்படி ஓட்ட மாதிரி இருக்குது சார், வண்டி தொலை போட்ட மாதிரி இருக்கு.
1: உள்ள எதுவும் சத்தம் கேட்குது? அப்படி காதை வச்சு கேட்டீங்கன்னா வண்டு இருந்துச்சுன்னா சத்தம் கேட்கும். டக் டக் டக்,
0: அது கவனிக்கலானே அந்த சத். அது என்ன பண்ணா, என்னடா இது வந்துட்டு ஒரு குச்சி எத்தனை கலர்னாக்கா ஒரு ஒரு ஒரு ஒரு இன்ச்சு
1: ஓட்ட இருக்கு
0: அளவு உள்ள போகுது
1: போகுது.
0: அப்புறம் என்ன பண்ண, ஒரு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சிமெண்ட் அந்த இது இருக்குல்ல,
1: கரெக்ட்,
0: அது குவைச்சு என்ன பண்ண உள்ள தட உள்ள ஐட்டி விட்டு மூடிட்டேன். அப்புறம் பார்த்தா மண்ணால் போயிட்டு பார்த்தேன், சரி என்னதான் ஆகுதுன்னு பார்த்தா மண்ணால் அது கீ போட்டு இருக்கு சார். இதை
1: மறுபடியும்
0: அதுக்கு அந்த ஏற்கனவே நான்
1: கீழே அதுல ஒரு ஓட்டை இருக்கா?
0: அது கீ ஒரு ஓட்டை இருக்கு மண்ணால்.
1: ஓஹோ,
0: ஒரு வெளியிருந்து வந்து ஓட்ட போந்தா இல்ல உள்ள இருந்து வெளியே வந்துருக்குமான்னு ஒண்ணும் புரியல எனக்கு.
1: அதாவது அந்த சக்கையை வெளியில தள்ளி இருந்துச்சுன்னா அப்பதான் வெளியில இருந்து ஓட்ட போட்டு போகுதுன்னு அர்த்தம். சக்க வெளியில கிடக்கான்னு பாருங்க, மரச்சக்கை அந்த
0: தூள் மாதிரி, மரத்தூள் மாதிரி அப்படியே
1: உள்ள இருந்து கூட போட்டுருக்கேன். நீங்க என்ன
0: பண்ணுங்க,
1: வெறும் சிமெண்ட் மட்டும் வைக்காதீங்க. நீங்க உங்க வீட்டுல ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்து, அசிஃபேட்டு, மோனோகிரோட்டோபாஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல, இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா கொஞ்சோண்டு ஏதாச்சும் சக விவசாயி யார்ட்டாச்சும் ஒருத்தட்ட வாங்கிக்கிங்க. இதுக்காக போய் கடையில் போய் ஒரு 100 மில்லி 50 மில்லி வாங்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 மில்லி 20 மில்லி தான் நமக்கு தேவைப்படும். அது மாதிரி ஒரு சின்ன இதாக கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டு வெறும் சிமெண்ட் வச்சு அடைக்கிறீங்கல்ல, அது கூட இந்த
0: இப்போ அது என்னாச்சுன்னா அந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, தொலை போட்டது அந்த இடம் தான் இருந்தது. துணி இருந்துச்சு சுத்தி இருந்த ஒரு அரை அடி ஐட்டுக்கு சுத்தி வச்சிருந்தேன்.
1: ஆமா,
0: அந்த துணி இந்த இடம் எல்லாம் அப்படியே அதாவது இதுவாயிட்ட மாதிரி ஆயிடுச்சு,
1: ஓட்ட மாதிரி இருக்கு.
0: சாப்பிட்டுக்குது அந்த இது.
1: இன்னொன்னு கூட செய்வாங்க ஐயா, அது நீங்க செய்ய முடியுமான்னு தெரியல. அந்த ஊசி உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் தெரியல. மரத்துக்கு ஊசி போடுறதுக்குன்னு ஒரு ஊசி இருக்கு, இன்ஜெக்டர் இருக்கு. இப்போ வாழை மரத்துக்குலாம் ஈஸியாக போடுவாங்க, அப்படி குத்துனா அது உள்ளே போயிடும், தண்டு சாஃப்டாக இருக்கிறது. இது மரக்கட்டையாக இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க, லேசாக ஒரு தொலை மாதிரி போடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இடத்துல தொலை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய தொலையாக போட்டு அதில் இந்த மருந்து ஒரு 10 மில்லி மருந்து 10 மில்லி தண்ணி ரெண்டுத்தையும் சம அளவில் கலந்துக்கணும். கலந்து ஒரு 5 மில்லி மட்டும் கலவையை, அதாவது 2.5 மில்லி மருந்து 2.5 மில்லி தண்ணி, 5 மில்லி அளவுக்கு. பெரிய மரமாக இருந்தால் நீங்கள் 10 மில்லி கூட கொடுக்கலாம்.
0: ஒரு 7 வருஷம் மரம் இருக்கு சார், இது 7 வருஷம் இருக்கும்.
1: 7 வருஷம்னா ஒரு நீங்கள் 10 மில்லி தரலாம், தப்பு
0: இல்லை.
1: அதுக்குள்ளே அந்த இன்ஜெக்டர் போட்டோ அல்லது நீங்கள் மருந்தே ரெண்டுத்தையும் உள்ளே தள்ளி விட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும், களிமண் சிமெண்ட்டை வச்சு பூசி விட்டுறணும். இது மாதிரி ஒரு ஒரு 4 இடத்துல எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அந்த இடத்துல பரவலாக ஓட்டையிலையும் போடணும், ஓட்டைக்கு பக்கத்துலையும் பரவலாக போடணும்.
0: சொன்ன பாருங்க அந்த இடத்தை சுற்றி அந்த கட்டப்புள்ளவே அப்படி இது ஆகிட்டு இருக்கு.
1: அப்போ இன்னொன்று பண்ணுங்க, அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இந்த பழைய துணியை வச்சிருக்கீங்களா, அந்த பழைய துணியில இந்த மருந்து கலவைய நல்ல சலும்புற தடவி
0: மக்கிட்டு இருக்கு சார். அப்படியே இஸ்து ஒண்ணு கை வந்துச்சு, அப்படியே இஸ்து போட்டு இஸ்து போட்டு என்ன,
1: வேற வேற துணி எடுத்துங்க, வீட்டுல இருந்து பழைய துணி எடுத்துங்க, பழைய துணியில இந்த மருந்து கலவைய கலந்துங்க, கலந்து அதை வந்து அதுல அப்படியே பூசி விடுங்க. மருந்தையும் கலவையும் பூசி விடும், நல்லா சலும்புற பூசி விடணும். பூசி விட்டீங்கன்னா வராது, அது ஒரே நாளைக்கு பூசி விட்டா பத்தாது. ரெண்டு நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் பூசி விடுங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 50 மில்லி மருந்து தனியா வாங்கிக்கிங்க, அசிஃபேட்டு, மோனோகிரோட்டோபாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். மோனோகிரோட்டோபாஸ் இப்போ கிடைக்குதான்னு தெரியல, அசிஃபேட்லாம் கிடைக்கும். கிடைச்சுன்னா அதை வாங்கிக்கிங்க. வாங்கி
0: எந்த பூச்சி மருந்து இருந்தாலும் பரவாயில்ல,
1: எந்த பூச்சி மருந்து இருந்தாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும்
0: கட்டுப்படும்.
1: ஒரு பூச்சி மருந்து வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு அது கூட கலந்து முதல்ல பூச்சி
0: மணல் போட்டு கலந்து இது
1: பண்ணி. ஆமாங்க ஆமாங்க.
0: இப்போ ஒரு அந்த ஓட்டையில ஒரு ஓட்டு துண்டு ஒன்று வச்சு அடிச்சு விட்டு வரும் சார். இப்போ
1: சரி
0: எதுவும் இல்லை, இப்போ
1: சரி
0: எதுவும் ஓட்ட பண்ண காணும்
1: இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுங்க, மேலே லேசாக தெளிச்சு விடுங்க, மருந்து தெளிச்சு விடுங்க. அந்த வாசனை

0: கடைக்கு வெளியே இருந்து வராது.
1: சரிங்க சார், சரிங்க சார்,
0: அது மாதிரி பண்ணி விடுங்க.
1: சரிங்க சார்.
0: என்னென்ன வேலைகள் பண்றாங்க பாத்தீங்களா நாட்டில் விவசாயிகளுக்குன்னு தேடி வந்து தொந்தரவு கொடுப்பாங்க இவ்வளவு இருக்கு எல்லாரும்.
1: வீட்டில் இருக்கிற மரத்துக்கே பாதுகாப்பு இல்லை.
0: ஆமா ஆமா.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு பேசுறது.
0: ரொம்ப நன்றிங்க செல்வம்.
1: ஆமா, நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் 11:19 ஆயிடுச்சு, விளம்பரம் இடைவேளை வேற கேட்பாரு. தம்பி விவேக் கேட்பீங்களா? ஆ ஐயோ கொடுங்க, எடுத்துங்க.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். நேரில் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல.
3: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஸ்டூடியோ கிளாக்ல நேரம் சரியா 11:20 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே செம்மதுள் 101.4. பண்ணைக்கும் இல்லத்துக்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சி தான் வந்து கேட்டிருக்கீங்க. பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சியில் அடுத்த கலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாலியோடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அவதாரம் திரைப்படுத்தின தென்றல் வந்து தீண்டும் போது இந்த பாடலாம் உங்களுக்காக வந்து ப்ளே பண்ண போகிறேன். எஸ் அந்த தென்றல் வந்து உங்களையும் திண்டத்தும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேட்யூன் எடுத்து எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது.

0: 101.4 இங்கே எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. பண்ணைக்கும் இல்லத்துக்கும் ஆலோசனைகள். ஸோ நேர்கள் வந்து நிறைய பேர் ரயிலில் காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், அடுத்த காலர் போயிடலாங்களா?
2: போயிடலாமே, சர சரன்னு போகலாம். 11:36 வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் இங்கே பேசலாம். ஹலோ
3: ஐயா. வணக்கம் ஐயா. வாழைப்பந்தல் குமாருங்க ஐயா, பாபுனுடைய நண்பர். நல்லமா இருக்கீங்களா ஐயா?
2: வாழைப்பந்தானாலே பாபு நினைவுக்கு வரும், அடுத்தது குமார் நினைவுக்கு வந்துருச்சு. நல்லா இருக்கும் ஐயா.
3: ஐயா நல்லதுங்க ஐயா. நல்லது
2: சொல்லுங்க.
3: நல்லா இருக்குங்களா? ரொம்ப நாளா, நீண்ட நாள் ஆச்சு.
2: ரொம்ப நாள் ஆச்சுங்க. நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம் ஐயா. நீங்களும் நல்லா இருக்கோம், நாங்களும் நல்லா இருக்கிறோம்.
3: நல்லா இருக்கு,
2: சந்தோஷம் ஐயா. வாழைப்பந்தல்ல குமார் ஐயா என்ன பயிர் சாகுபடி எல்லாம் பண்றீங்க? இல்ல வேற ஏதாவது வேலையா?
3: வந்து இப்ப தற்சமயம் சவுக்கு இருக்குங்க ஐயா. அது வெட்டிட்டு கார்த்திகை மாசம் ஒரு போகம் நெல் பண்ணலான்ட்டு இருக்கு. இப்பதான் தண்ணிக்கு வாய்ப்புங்க.
2: ஓஹோ, சரிங்க.
3: இந்த போகம் பண்ணிட்டு காய்ச்சல் வரும்போது கொஞ்சம் சவுக்கு வச்சுட்டா ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்ப.
2: இப்ப இந்த சவுக்கு வச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்க?
3: நவம்பர்ல வச்சுங்க. இது செப்டம்பர் வந்துருக்கு. ஒரு 2 மாசம் கம்மியா இருக்கு, குறைச்சலா இருக்கு. மூணு வருஷத்துக்கு வெட்டிட்டேங்க.
2: மூணு வருஷத்துல வெட்டிட்டீங்க? அதுக்குள்ள வெட்டுற அளவுக்கு வந்துருச்சா?
3: இந்த CH500 வெரைட்டிங்க ஐயா.
2: ஆமாங்க, இவங்களோடது இல்ல, இது தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனம்.
3: ஆமாங்க ஐயா,
2: அவங்களோடது. கரெக்ட். ஸ்பீடுன்னு சொல்லுவாங்களோ?
3: கடலூருக்கு அடுத்தா போல கடலூர் கூட இப்ப இல்ல, சவுக்கு பண்ணாதவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஐயா.
2: விழுப்புரத்துல ஏகப்பட்டது வந்துருச்சுங்க.
3: ஆமாங்க, இந்த காட்டு பண்ணி இந்த மயில் இதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு அதிகமா இருக்குது.
2: ரொம்ப வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கல. அதனால
3: வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்குங்க ஐயா. அது கூட பரவாயில்ல, நவீனத்துல நம்ம மிஷின்ல நடவு பண்ணிடுறோம், எல்லாம் பண்ணிடுறங்க ஐயா. ஆனாலும் இது பண்ண முடியலங்க ஐயா. இவங்க கிட்ட காட்டு பண்ணிலயும் மயில் கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்துறது
2: கஷ்டமா இருக்கு.
3: ஆமா, விடிகால ஒரு 5 மணிக்கு எல்லாம் போய் நிக்கணும். அப்புறம் இந்த சோலார் ஃபென்சிங் நான் கேட்டேங்க ஐயா, அது ஒன்றும் அது ஒர்த்தா தெரியல. அது இந்த இதெல்லாம் அந்த போல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, நல்லா இல்லை.
2: சரிங்க.
3: எல்லாம் இது பண்ணி டிடி எடுக்க சொன்னாங்க, வந்து மெஷர் பண்ணாங்க, எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாங்க ஐயா. கடைசி நேரத்தில் நான் நிறுத்தினா வேணாம், நம்ம வந்து இந்த சிமெண்ட் இப்போ இதே வச்சு நம்ம பண்ணிக்கலான்ட்டு இருக்குது.
2: அந்த சிமெண்ட்டில் இந்த இது மாதிரி போட்டு நீங்களாவே தயார் பண்ணி
3: பில்லர் வச்சு? ஆமாங்க ஐயா, பில்லர் அதுலேயே ஹோல்ஸ் போட்டு நம்ம கம்பி போட்டு
2: கம்பி போட்டுக்கலான்ட்டு. ஆமாம்,
3: நான் ஆமாம், 4 லைன் போட்டுக்கலான்ட்டு ஐயா.
2: சரிங்க சரிங்க, பண்ணிக்கலாங்க. ஆமாங்க,
3: அது சரவணன் ஒருத்தர் ஆற்காடு பைபாஸ் இருக்காருங்க, அவர்கிட்ட
2: சொல்லிருக்கீங்க?
3: எஸ்டிமேட் கேட்டங்க, வந்து பாத்துட்டு போனாரு, குடுக்கறன்னு இருக்காருங்க. அது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்.
2: எத்தனை அடிக்கு ஒரு பில்லர் போடுவீங்க?
3: 10 அடி to 15 அடி.
2: 15 அடி ரொம்ப பெருசு இல்ல,
3: ஸ்ட்ரைட்டா இருக்கிற இடத்துல போட்டுக்கலாம் ஐயா.
2: போட்டுக்கலாம்.
3: அந்த கொஞ்சம் கார்னர்லாம் வர இடத்துல கொஞ்சம்
2: கிட்டத்த போட்டுக்கலாம்.
3: ஆமாங்க ஐயா.
2: சரிங்க.

0: அவரு அவங்க டெக்னிக்கலா அவங்க என்ன சொல்ற சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டாகணும்.
1: அவ்வளவு கேட்க வேண்டியதா வேற வழியில, ஏன்னா
0: நம்ம பாட்டு ஒண்ணு இல்லைங்களா?
1: ஆமாங்க ஆமாங்க, சாதாரணமா 8 அடி 10 அடி கொண்டு போடுவாங்க.
0: 10 போடலாங்க ஐயா, 10 போடலாம். நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல நல்லா ஜல்லி கொட்டி பில்லர்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணினோம்னா போதுமானதா இருக்கும்.
1: ஆமாங்க.
0: அப்படி ஏதாவது இருந்தா கொஞ்சம் இந்த அதாவது சைட்ல போறது இல்லாத நெடுக்கு நெடுக்கு ஒரு ஒரு லைன் போட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட் ஆகுங்க.
1: கம்பியை சொல்றீங்க இல்ல?
0: ஆமாங்க ஐயா.
1: அது மாதிரி வேணா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா போட்டுக்க வேண்டியது.
0: ஆமா, 2 அடி ஒரு இது ஒன்னா மேல மேலங்கிழ மேலங்கிழ போட்டோம்னாக்கா அது கொஞ்சம்
1: சரியாயிடும்,
0: உறுதி கிடைக்கும்
1: நிச்சயமா. எப்படிலாம் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு பாருங்க.
0: எல்லாத்தையும் பண்ணிட்டு கூட இந்த லோன் தள்ளுபடி அறிவிச்சுட்டு அரசாங்கம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய எங்களுடைய கஷ்டங்கள் தெரிய மாட்டேங்குது. நல்ல நல்ல விதமா கேக்குறாங்க. அவங்களே சொன்னது சரி, எல்லாரும் பண்றதுதாங்க. இதெல்லாம் பண்ணலன்னா இது கூட இல்ல விவசாயம்.
1: ஆமா,
0: என்ன பண்றது, நம்ம ஒன்னும் அதிகப்படியா எதிர்பார்க்கல. அதாவது இந்த இலவசம் அது இது அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆனாலும் அவங்க வந்து ஒரு மினிமம் கூட பண்றதுக்கு பண்றாங்க, பட் யோசிக்கிறாங்க ஐயா.
1: எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்க மாட்டேங்குது இல்லீங்க?
0: எல்லா விவசாயம் கிடைக்கும், எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்குதுங்களா? 5 ஏக்கர் உண்டான கஷ்டம்
1: அவங்களுக்கு தகுந்த வீக்கம் தானே.
0: ஆமாங்க ஐயா. ரெண்டாவது, சிறு விவசாயம்லாம் அவங்க சொந்தமா பண்ணிக்கிறதுனால சிலதெல்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும். பெரிய விவசாயங்கள்லாம் வந்து
1: சொந்தமா பண்ண முடியாது எல்லா இடத்துலயும்.
0: ஆமா, அந்த வகையில அவங்களுக்கு எல்லாமே பெரிய விவசாயத்தால் செலவுமே அதிகம். ரெண்டாவது, இன் டைம் பண்ண முடியாது பெரிய விவசாயி. சின்ன விவசாயி அவங்க நினைச்சப்ப
1: பண்ணிடுவாங்க.
0: எதிர்பார்க்க ஒரு நாள் கைமாட்டிங்க நிலை, நாள் தேர்மை என்பா இருக்க நிலை. இவன் சாதுக்களே இது பண்ண முடியாதுன்ட்டாங்க.
1: ஆமாங்க ஆமாங்க. நம்ம விவசாயத்தை வந்து தொழிலா சொல்றது இல்லைங்க, அது வந்து ஒரு நம்மளுடைய குலம்
0: தொழில்,
1: நம்முடைய அர்ப்பணிப்பு.
0: அர்ப்பணிப்புங்க ஐயா.
1: ஆமாங்க, தொடர்ந்து செய்வோங்க ஐயா. நம்ம பட்டிரம் போயில செய்வோம்.
0: உத்தியோகம் பார்த்தா கூட பெரியவங்க சம்பாதிச்சு வச்சது அட்லீஸ்ட் நம்ம வந்து அதை விரிவுபடுத்தலனால அதை
1: பாதுகாக்கணும்ட்டு ஒரு பாதுகாக்கணுங்க ஐயா.
0: பாதுகாக்கணும், குறைஞ்சபட்சம் நம்ம வித்துட்டோம்னா அது சமுதாயத்துல கேவலம். அதுல வருமானம் இருக்குதோ இல்ல பண்றக்கையா?
1: ஆமா, இருக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய பெருமையா நினைச்சுக்கணுங்க நம்ம.
0: பெருமைன்னு இல்ல. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, அப்படி சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வந்து டவுன்ல இருக்கிறவங்களும் வந்து நிலம் வாங்குற 10 ஏக்கர் 15 ஏக்கர் வாங்கி ஃபென்சிங் போட்டு மரம் வைக்கலாம், செடி ஏதோ ஒன்று பண்றாங்க. அவங்க வந்து நம்ம இதுல நம்ம தொழிலுக்கு ஆர்வமா வரும்போது நம்ம விட முடியுங்களா?
1: நம்ம நம்முடைய தொழிலை நம்ம விட்டுறக்கூடாதுல்ல?
0: ஆமா, குலத்தொழில்னே சொல்றாங்க ஐயா.
1: குலத்தொழில் தான்
0: தெரியுங்க. ஆமாங்க ஐயா,
1: நன்றி. நிகழ்ச்சியினையும் அடுத்த நேரம் இது பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் வியாழக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இது தொடர்புக்கு
2: 2986-0038 மற்றும் 2952-0554. சார், அடுத்த கார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை மட்டும்
1: பிரேக் வேணும் உங்களுக்கு, எடுத்துங்க.
2: கண்டிப்பாக நேரத்திலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 11:43 மைட்டருக்கு கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல். சார், பண்ணைக்கு மில்லத்துக்கு ஆலோசனைகளை அடுத்த காலையில் பார்த்துருவோம். வணக்கம்.
1: யார்? வணக்கம்
4: சார். வணக்கம.
1: வணக்கம், யாருங்க?
4: எஃப்எம் ரெயின்போங்களா?
1: ஆமாங்க
4: சார், நான் விக்னேஷ் திருவண்ணாமலை இருந்து பேசுறேன். அவர் வி சரணன் சார் கிட்ட ரொம்ப நாளா பேசணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 3 வாரமா முடியாம போயிடுச்சு.
1: அவரு தான் 2 வாரமா வராம போயிட்டாரு.
4: அதான் சார், அப்பல இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஆபீஸ் கூட போன் பண்ணி கேட்டேன். அவர் பர்சனல் போன் நம்பர் கூட கேட்டேன். அப்போ அவங்க தர முடியாது, அது மாதிரி அபிஷியல் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க.
1: சொல்லக்கூடாதுங்கய்யா.
4: ஆமா ஆமா.
1: நீங்க திருவண்ணாமலையா? திருவண்ணாமலை பக்கத்துலயா?
4: திருவண்ணாமலை பக்கத்துல சார்.
1: என்ன ஊரு?
4: போலூர். கரெக்டா?
1: போலூரா?
4: தொடர்ந்து கேட்டு வரேன். 2024

0: சரிங்க.
1: என்னுடைய பிஹெச்டி கைடு தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு இந்த சேனல் வந்து, கேளுங்க நல்ல தகவலா கொடுப்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும், நீங்க சோர்வா இருக்கும் போது இது வந்து உற்சாகமா இருக்கும், நீங்க இன்னும் நல்லா வந்து பிஹெச்டி வந்து ரிசர்ச் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு.
0: எங்க இது என்ன தலைப்புல நீங்க பிஹெச்டி பண்ணிருக்கீங்க?
1: நான் வந்து பிசிக்ஸ்ல, எக்ஸாக்டா சொல்லணும்னா சூப்பர் கெபாசிட்டர் அப்ளிகேஷன்ல.
0: அதுக்கு வானொலியோடைய பங்கு என்னவா இருக்கும், வானொலி எந்த வகையில உங்களுக்கு உதவிகரமா இருந்திருக்கு? எனக்கு
1: அவர் எங்க கைடு வந்து பொது அறிவுள்ள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அது இல்லாம சிலர் வந்து அந்த தகவல் எல்லாம் வந்து கேட்கும் போது மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப 6:10 வந்து
0: ஆமாங்க.
1: அது வந்து உடல் சார்ந்ததாகவும் நம்ம விவசாயம் சார்ந்ததாகவும் கொடுக்கும்போது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நம்ம இன்னும் பார்க்காது தெரியாது, இந்த மாதிரி பசங்களோட பேசாது, நம்ம யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாதெல்லாம் புதுசு புதுசா நீங்க சொல்றது வந்து ஆச்சரியமாகவும் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு வந்து நான் வந்து அப்ரிசியேட் பண்ணோம். இந்த மாதிரி தகவலை நீங்க வந்து தினந்தோறும் கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அவங்க
0: ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி உங்க நம்பர் கேட்டாங்க சார், நாங்க கொடுக்கல சார் அப்படின்ட்டாங்க. ஏங்க அவர் நம்பர் நீங்க வாங்க வேண்டியது தானே கேட்டோம் நாங்க. ஆனா அதுதான் சொன்னேன், நான் என் நம்பர் அப்படின்னு ஒன்னு சரி அவங்க கட் பண்ணிட்டாங்க. சரி இதுக்கப்புறமா சொல்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி தரலாம். சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: வெரி யூஸ்ஃபுல் சார், நீங்க பேசுற தமிழுமே ரொம்ப உச்சரிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு, பண்ணுவேன்னா அதுக்கு உண்டானதும் பண்ணுவேன்.
0: பயிர் போடுங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஏக்கர் நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு தேவையில்லை, அதை நம்பி நான் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மரப்பயிருக்கு போயிடுங்க. சுத்தியெல்லாம் தேக்கு போட்டு விட்டுலாம் ஃபென்ஸில், உள்ளுக்குள்ள சவுக்கு யூக்கலிப்டஸ் அந்த மாதிரியான மரப்பயிர்கள் போயிட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வருமானம் கிடைக்கும். இல்லை சார் எனக்கு அந்த தோட்டத்து வருமானம் அடிக்கடி தேவைப்படுது, என்னுடைய படிப்புக்கு அல்லது மற்ற இதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா குறுகிய கால பயிர் ஏதாவது ஒரு மானாவாரி பயிர் ஒரு நிலக்கடலை போடுங்க. பக்கத்து தோட்டத்துக்காரர் என்ன போடுறாரோ அதை போடுங்க.
1: சரிங்க சார்.
0: ஊரோட ஒத்து போகணும்னு சொல்லுவாங்க. அதனால உங்க பக்கத்துல
1: சாரி சார் மன்னிக்கணும் சார், இவ்வளவு நாலேஜ் எப்படி சார் நீங்க வச்சிருக்கீங்க? நாங்க ரிசர்ச் பண்றோம், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எனக்கு அந்த மெமரி பவர் கம்மியாவது. நீங்க
0: எதனா
1: பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசை. உங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி எதனா கொடுப்பீங்களா நீங்க? இந்த மாதிரி எதனா கொடுப்பீங்களா சார்?
0: நான் சாதாரண ஆளுங்க, நான் போய் யாருக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுங்க
1: சார்? அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்க இன்டர்வியூ ஃபுல் பயோகிராபி அந்த மாதிரி எதனா பாக்கணும் ரொம்ப விருப்பம். உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்.
0: ஒன்னும் பிரச்சனை இல்லை.
1: இவ்வளவு இன்வால்மெண்ட், இவ்வளவு உச்சரிப்பு,
0: ஒன்னும் தெரியாதுங்க. விவசாயத்தை தவிர வேற எதுவும் தெரியாது
1: சார். நீங்க புக்ஸ் படிப்பீங்களா இல்ல இந்த உடல் சார்ந்து இதுக்கு எதனா ஆயுர்வேதம் புக் எதனா படிப்பீங்களா இல்ல இதுக்கு எப்படி சார் தெரிஞ்சு சார்? நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சு எதுவும் சொல்றேன்னு சார், அந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் தேடுவேன். இவர் எங்க இருந்து எடுக்கிறாரு சோர்ஸ் மெட்டீரியல் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. எங்க இருந்து சார் எடுப்பீங்க?
0: நியூஸ் பேப்பர் படிப்பேங்க, அப்புறம் உங்களை மாதிரி நண்பர்கள் மெசேஜ் கொடுப்பாங்க. என்னுடைய வீட்டில் என் ஒய்ஃப் எனக்கு நிறைய மெசேஜ் எடுத்து கொடுக்கும், அது மாதிரி அதுலேருந்து எடுத்து எடுத்து இதெல்லாம் ஷேரிங் தான் தம்பி, ஒன்றுமே கிடையாது.
1: பாராட்டம் தான் சொல்லுங்க சார், நல்ல தகவலாக கொடு. எனக்கு தயவுசெய்து அந்த சோர்ஸ் மெட்டீரியல் மட்டும் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்.
0: எனக்கே தெரியல, நான் அந்த சோர்ஸ் மெட்டீரியல் இனிமேல் நானும் தேடணும். நீங்கள் என்ன தேட வச்சிட்டீங்களே?
1: இல்ல சார், ரொம்ப
0: ஒண்ணுமே இல்லை. அனுபவம் தான் தம்பி, அனுபவமே பாடம். நான் இந்த வானொலியில வந்து ஒரு 34 வருஷமா இருக்கிறேன் நான், அவ்வளவுதான். அதனால வானொலியில கத்துக்கிட்டது, வானொலியில வர்றவங்க போடுறவங்கள்ட்ட பேசுறது. நான் ஊருக்கு போனேன்னா என்னுடைய கிராமத்தில் எங்க சித்தப்பா இறந்து போயிட்டாரு, அவர் கூட உட்காந்து ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசிட்டு இருப்பேன். அவரு நான் சொல்ற பழமொழியில நான் 1-2 தான் சொல்றேன், 1 மணி நேரத்துக்கு நான் 2-3 தான் சொல்லுவேன். அவர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு 4 சொல்லுவார். அவரு எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, கடனை கேட்கணும், பயிரை பார்க்கணுண்டா இல்லாட்டினா ரெண்டும் வீட்டுக்கு வராதராம்பார். அப்படியே விளையாட்டாக சொல்லுவாருங்க. அவர்லாம் 10வது அந்த காலத்தில் ESLC மாதிரி

0: படித்தவர் தான், எட்டாவது ஒம்பதாவது படித்தவர் தான், அப்படி நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அது அது மாதிரி பெரியவங்கள்ட்ட பேசி பேசி கற்றுக்கிட்டது, கிராமத்துக்கு போனால் பெரியவங்கள் கூட பேசுறது, அவங்க பேசுகிறத கவனிக்கிறது, அதுதான் வேற எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் எல்லாம் களவும் கற்றுமாறன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறது தாங்க, வேற ஒன்றும் இல்லை.
1: இல்லை சார், சார் உங்களை நல்ல இது சார், நீங்கள்
0: உங்களை உங்ககிட்ட பேசுறது எங்களுக்கு ஊக்கமாக இருக்குது. நாங்கள் எப்பயுமே யங்ஸ்டர்ஸ்ட்டை பேசுவோம், நிறையா பேசும்போது நீங்கள் நிறைய பேசுவீங்க, நீங்கள் நிறைய சொல்லுவீங்க. பாருங்கள், ஒரு ஃபிசிக்ஸ் படித்தவருக்கு என்னங்க விவசாயத்துலேயும், மற்ற விவசாயங்கிறது நம்ம குலத்தொழில், அதில் இல்லைன்னு சொல்ல வரல நான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது அவருக்கு அதில் ஒரு நாட்டம் வருது பாருங்கள், அந்த நாட்டத்தை வானொலி உருவாக்குது பாருங்கள். அதுதான் வானொலி தாங்க, நான் வேலை செய்யறேங்கிறதுக்காக சொல்லலை,
1: உங்ககிட்ட சொல்றதே நான் வந்து கூடி சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அப்பதான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும், ஆர்கானிக் ஃபார்மிங்
0: நிச்சயமா
1: நம்ம விலை வச்சு நம்மளே சாப்பிடணும், அந்த சந்தோஷம் அனுபவிக்கணும்.
0: அது அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அது அது கூடுதலான அனுபவம், அது அது நீ அனுபவிச்சாதான் தெரியும், வாயால சொன்னா தெரியாதுங்க. அதுல நானும் எங்க ஊருக்கு போனா எங்க ஊர் நிலத்துல பார்ப்பேன், எங்க ஊர் பயிரை பார்ப்பேன், அப்படியே இறங்கி, ஏன்னா நிறைய பேர் சைக்கிளில், நான் சைக்கிள் இல்லை வண்டியில் கொண்டாந்து விடுறேங்க, நீ ஏங்க நடந்து போகிறீங்கம்பாங்க. இல்லைங்க, நான் அப்படியே குறுக்கால் இறங்கி நடந்து வயலை பார்த்துட்டு போவாங்க அப்படிமா. நான் வயலை பார்த்துட்டு போகும்போதே என்ன யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் வயலில் அப்படியே வரப்பில் நடந்து போயிட்டே இருப்பேன், அப்படியே நின்று பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அந்த பயிரை பார்ப்பேன், அந்த பயிரில் என்ன கலரில் நெல் எந்த கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது, இதுன்னு மஞ்சள் கலரில் மாறணும், கோல்டன் எல்லோ வரணும், எப்போ வரும், இன்னொரு பத்து நாள் இருபது நாளில் வந்துடும் அப்படின்னு அது அப்படியே பார்த்துக்கிட்டே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அது அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, நம்ம படித்தது விவசாயம் படித்தோம், அதனால் அது ஒன்று. வானொலியில் ஒரு 32 வருஷமாக நான் வந்து விவசாய நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டேன், இப்போ தான் ரெண்டு வருஷமாக இல்லை. நீங்கள் பேசுனதே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தம்பி. நீங்க இவ்வளவு சொல்றது வந்து நான் அதுக்கெல்லாம் தகுதியானவனா எனக்கு தெரியல. எனக்கு
1: எங்க கைடு வந்து என்னவா நினைச்சு இதை வந்து வானொலி வந்து கேட்க சொன்னான்னு நினைச்சு தெரியல, ஆனா நான் வந்து உங்களுடைய பேச்சுக்கு வந்து ஃபேன் ஆயிட்டேன்.
0: நான் வந்து உங்க கைடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களை ரேடியோ கேட்க வச்சிருக்காருல்ல
1: அவரு, அவரு கிட்டத்தட்ட அவரு பல வருஷமா கேட்டுட்டு இருக்காரு. நான் வந்து 2023-24 டைம்ல தான் எனக்கு சொன்னாரு.
0: அவர் கைடு பேருங்க,
1: அவர் வந்து கிருஷ்ணகுமார். அவர்
0: கிருஷ்ணகுமார்
1: இது தர்மபுரி மாவட்டம் காரியந்தல் கிராமம் நினைக்கிறேன்,
0: காரியந்தல்
1: எனக்கு சரியா தெரியல. ஆமா, அவர் வந்து அந்த ஊரு காரியமங்கலம், கரெக்ட் சார், காரியமங்கலம்,
0: காரியமங்கலம்.
1: ஆமா, அவரு இந்த மாதிரி வானொலி தொடர்ந்து கேட்பாரு. வெறும் 7-8 மட்டும் கேளுங்க விக்னேஷ், அதுவே போதுமானது.
0: நேத்து ஒரு நண்பர் வந்தாருங்க தம்பி, அவரு அவரு எங்கள்கிட்டே சொல்றாரு, எங்க கூட இருக்கிறவங்கள்டே சொல்றாரு, சென்னை அலைவரிசை 1 காலையில 7-9 வரைக்கும் கேளுங்க, அது போறோம், அதுலயே எல்லாம் வந்துடும்
1: அப்படின்னாரு.
0: அந்த மாதிரி சொல்றாரு, சொன்னாரு
1: 7-8 கேக்குறதே நான் ரொம்ப சந்தோஷமா. சார், ஆக்சுவலா நான் பல டீட்டெயில் எல்லாம் சேகரிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன் நானு. இதுவரை எஃப்எம் கோடுல என்ன வரும், எஃப்எம் ரெயின்போல என்ன வரும், விவித் பாரதியில என்ன வரும், தர்மபுரி எஃப்எம்ல என்ன வரும், திருநெல்வேலி தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டேன் நானு. திருநெல்வேலி போயிட்டு நான்
0: ஆப்ல கேப்பீங்களா
1: பாடல்கள்
0: வந்துகிட்டே இருக்கும். எஃப்எம் ரெயின்போல கூட ஏதாவது பிரேக் இருக்கும், ஏதாவது கமெண்ட்ரி இருக்கும், ஏதாவது மற்ற நிகழ்ச்சிகள் நம்ம ரிலே பண்ணுற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கும். விவத் பாரதின்ற 102.3 இருக்கும் பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணிக்கும் ஏதாவது ஒரு தலைப்பில் இப்போ சினிமா பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நல்ல நல்ல பாட்டாக வந்துட்டு இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். வானொலிங்கிற ஊடகமே மனசுக்கு நிம்மதியை கொடுக்குற ஊடகம்
1: தான்.
0: அதான் எப்படி பாருங்க, அதுவும் உங்க வயசு என்ன, என் வயசு என்ன, எவ்வளவு வயசு வித்தியாசத்தெல்லாம் பார்க்காம ஒன்று சேர்த்து வைக்கிறேன். நான் உங்களோட டபுள், 59 வயசு ஆகுது எனக்கு, அதனால
1: வாய்ஸ்ல அப்படி தெரியல, வாய்ஸ்ல அப்படி தெரியல. நானு தென்கட்சி சுவாமிநாதன் ஸ்பீச் கேட்டது, அவருடைய வாய்ஸ்ல வந்து இஸ் ஓல்டர், நல்லா தெரியும் அவர் வயசானவர்
0: அவரு, அது மாதிரி ஒரு
1: வாய்ஸ் கேட்கும்போது
0: அப்படின்ற
1: மாதிரி என் வயசு போல
0: தெரியுது. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா வந்து எங்க ஊருக்கு பக்கத்து இருக்காரு இருக்கு. ஆமாங்க, நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். நான் வந்து தென்கட்சி சார் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரன் நான் பெருமையாக சொல்லிப்பேன். நான் அவரும் விவசாயம் படித்தவர், நானும் விவசாயம் படித்தவர், நானும் சொல்லிக்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன காரலேட் பண்ணிக்கலாம். பெரியவங்க கூட பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி சொல்லுவோம்ல.

0: அது மாதிரி பெரியவங்க கூட நம்மளையும் சேர்ந்து பேசி வச்சுக்கிறது நமக்கு கொஞ்சம் பெருமை கொடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. அவங்களோட நிழலில் நாம் இருந்துக்கிறோங்கிற மாதிரி. ஆமாம், ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்கள்கிட்ட நான் தொடர்பில் இருக்கேன், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பரவாயில்ல மறுபடியும்.
1: ஆ சரிங்க சார. இது இது என்னுடைய இல்லை சார், ஆக்சுவலாக ஒரு அட்ரஸ் எதனா சென்ட் பண்ண முடியுமா? நான் சும்மா சின்னதாக ஒரு கிஃப்ட் அனுப்பி.
0: நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், கிஃப்டே வேண்டாம், நீங்கள் பேசுகிறது. நாங்கள் தான் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பணும். உங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள்.
1: 904-707-77-22-75-75.
0: உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். சார் ஒரே ஒண்ணு சார், ஆக்சுவலா கோச்சிக்காதீங்க, வழியில்தான் கேக்குறேன் சார். விவசாயம் சார்ந்தது ஒரு அவ்வளவு அனுபவம் சொல்றீங்க, சரி உடல்நலம் சார்ந்து சொல்லும் போது அதையும் அனுபவம் தானா?
0: எந்த புக்குமே படிக்க மாட்டீங்களா நீங்க? அது அது
1: நிறைய
0: புத்தகத்துல இருந்து வர்றது தான் தம்பி, நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது. நானு நிறைய வந்து சொல்லுவாங்க, சில பேர்கிட்ட சில கான்டாக்ட்ல இருக்கும் போது அவங்கள்ட்ட சொல்றதெல்லாம் அப்படியே ஒரு சின்ன குறிப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு தான் எழுதுறது.
1: அதெல்லாம்
0: தமிழ் விற்பனர்கள் சொல்றதுங்க. ஆமா, நான் ஆமா தமிழ் விற்பனர்கள் சொல்றது. எனக்கு தமிழ் அவ்வளவு உச்சரிப்பு நல்லா இருக்குமே ஒழிய விற்பனர் இல்லை நான் தமிழ்ல.
1: கொடுக்க கூடாது.
0: இருப்பாங்க இளரத்தம் இல்ல, வேகமா தான் இருப்பாங்க.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தம்பி.
1: சென்னைக்கு வந்தா நான் சொல்றேன் சார்,
0: கால் பண்ணுங்க. நிச்சயமா நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நான் கண்டிப்பா பேசுறேன்.
1: நிறைவு
0: காலரா ஒருத்தர் வச்சுக்கலாமா தம்பி? விக்னேஷ்வரன் நிறைய பேர் நேரம் பேசிட்டோம்ல.
2: வணக்கம.
0: வணக்கம் நிறைவு நேயர். செல்லதுரை வந்துட்டீங்க பாருங்க, நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா வந்துட்டீங்க. உங்க நம்பர் ஒருத்தட்ட கொடுத்தேன் நானு.
3: சரிங்க.
0: மஞ்சள் பதப்படுத்துறத பத்தி ஒரே ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க.
3: மஞ்சள் என்னங்க அவிக்கிறது? வந்து
0: அவிக்கிறதா? கிழங்கு அறுவடை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன
3: பண்ணணும்? அதுக்கு பிறகு என்ன ட்ரம் கொப்பரை இருந்தது நாங்கயா, ஒரு 40 லிட்டர் தண்ணி ஊத்தணுங்கய்யா.
0: சரி,
3: அதுல வந்து ஒரு 100 கிலோ மஞ்சளை போடணுங்கய்யா.
0: 40 லிட்டர் தண்ணியில 100 கிலோ மஞ்சளா?
3: ஒரு 10 நாள் 12 நாள் காய வச்சு பாலிஷ் ஓடுறதுக்கு மிஷின் இருந்தா ஓட்டலாங்கய்யா, இல்லனா நம்ம கல்லு சிமெண்ட் காரம் இருக்கு இல்லைங்கய்யா.
0: ஆமாங்க.
3: அதுல லேசா கையில மேல கீழ போட்டு இது பண்ணோம்னா மேல இருக்க 1-2 தோல் நீங்கிருங்கய்யா.
0: சரிங்க.
3: அதை கொண்டு போய் மிஷின்ல அரைச்சிக்கிட்டோம்னா சுத்தமான நமக்கு மஞ்சள் தூள்.
0: சாணி எல்லாம் போட வேண்டாமா?
3: சாணி போடலாங்கய்யா, சும்மா ஒரு கைப்பிடி போடலாம்.
0: போடலாம், அந்த வேகும் போது போடலாம்.
3: போடலாம். அது சாணி எதுக்குன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கணும். சாணியும் விளக்கெண்ண கூட ஊத்துவாங்கய்யா அதுல.
0: அதைத்தான் இப்போ நண்பர் ஒருத்தர் டில்லி ஐயா கேட்டார், திருவள்ளூர் டில்லி ஐயா அனைமா அவருக்கு கேட்டிருக்கோம். அவரு அவர்கிட்ட உங்கள் நம்பரை நாங்கள் கொடுத்துருக்கோம். 11:59 ஆயிடுச்சு, இந்த தம்பி என்னை விடமாட்டாரு. மறுபடியும் நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம். சரியா?
3: நன்றிங்க.
0: நன்றி நன்றி செல்லதுரைக்கு நன்றி. இவர் துறையூர்லேருந்து வந்து நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காரு. நீண்ட நாள் நேயர், நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துச்சு சார். முடிங்க சார்ங்கிறாரு, முடிச்சுதான் ஆகணும்.

0: பன்னெண்டு மணி ஷோ இருக்குல்ல, அதனால
1: கண்டிப்பா பண்ணைக்கும் இல்லத்துக்கும் ஆலோசனை நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா நடைபெற்றது சார், ரொம்ப நன்றி சார்.
0: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோர்
1: கண்டிப்பா, நான் உங்க ஆர்ஜி விவேக் மற்றும்
0: பி சரவணன், மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம்,
1: தேங்க்யூ. நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மக்கள் சேவையே உயரிய பணி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக BJP கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்புக்கு 93 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: 12 மணி 2 நிமிடம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கேட்கலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் குறித்து.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிஎம் மித்ரா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிஎம் மித்ரா திட்டம் பிரதான் மந்திரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பாரல் ஸ்கீம் என்பது இந்தியாவின் ஜவுளித்துறையை சர்வதேச அளவில் உயர்த்தவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு திட்டமாகும். இத்திட்டத்தை பற்றிய முழுமையான மற்றும் விரிவான விவரங்கள் கீழே வழங்கப்பட்டுள்ளன. திட்டத்தின் பின்னணி மற்றும் நோக்கம். இந்திய ஜவுளித்துறை தற்போது நூல் நூற்பு, நெசவு, ஆடை வடிவமைப்பு போன்ற வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு தனித்தனி இடங்களை சார்ந்துள்ளது. இதனால் போக்குவரத்து செலவு மற்றும் நேர விரயம் அதிகமாகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வாக நூற்பு முதல் ஆடை உற்பத்தி வரை அனைத்து செயல்பாடுகளையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் உயர்தர பூங்காக்களை அமைப்பதே பிஎம் மித்ரா திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும்.
5: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இணையதளம் வாயிலாக அனைவருக்கும் இலவசமாக படிக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு சேவைதான் ஸ்வயம். இதில் முற்றிலும் இலவசமான ஆன்லைன் பாடங்கள் உள்ளன. படிக்கும் மாணவர்கள் மட்டுமல்லாது படிக்க வேண்டும் என நாட்டமுள்ள எவர் வேண்டுமானாலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக பயிலலாம். கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்கள் அன்றாட பாடத்திட்டங்களை படிக்கும் போதே கூடுதலாக இந்த ஸ்வயம் இணையத்தின் வாயிலாக பிற பாடங்களையும் தேர்வு செய்து படிக்கலாம். தங்களுக்கு விருப்பமான துறை குறித்த பாடத்திட்டங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் வழிகாட்டுதலோடு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இணையதள வாயிலாக பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதனை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இலவசமாக வழங்கியுள்ளது. இதில் திறன் மேம்பாடு அடைய விரும்புவோருக்கு ஏற்ற வகையிலும் பல்வேறு பாடத்திட்டங்கள் வகுத்து

வழங்கப்பட்டுள்ளன. இதனை கடந்த 2017 மத்திய அரசு அறிமுகம் செய்தது. மனிதவள அமைச்சகத்தின் கூடவே கல்வி அமைச்சகமும் AICTE எனப்படும் அனைத்திந்திய தொழில்நுட்ப கவுன்சிலும் இணைந்து இந்த ஸ்வயம் இணையதள சேவையை மேம்படுத்தி பலரும் பயன்பெறும் வகையில் வழங்கி வருகின்றனர். தற்போதைய வடிவமைப்பின்படி ஸ்வயம் இணையதளத்தில் 2000 பாடத்திட்டங்களை ஒரு சேர வழங்க வசதி உள்ளது. ஆகையால் இதனை MOOC மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ், அதாவது மிகவும் பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய இணையவழி திறந்தநிலை கற்றல் தளம் என்கின்றனர். 9 வகுப்பிலிருந்து முதுநிலை பட்டப்படிப்பு வரை தேவையான அனைத்து பாடத்திட்டங்களும் இங்கே கிடைக்கின்றன. IIT, IIM, IISER போன்ற பெருமதிப்புமிக்க கல்வி நிறுவனங்களின் 1000-க்கும் அதிகமான ஆசிரியர்களால் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இதுவரை 200-க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த இணையதள சேவை வழங்க மத்திய அரசுடன் கைகோர்த்துள்ளன. 12,00,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த சேவையை பெற்று பயனடைந்து வருகின்றனர். 900,000 மாணவர்கள் தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்து 500,000 மாணவர்கள் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர். ஸ்வயம் என்றால் சுயமாக என்று பொருள். ஆங்கிலத்தில் அதன் விரிவாக்கமாக ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் என்கின்றனர். அதாவது இளைஞர்களுக்கான செயல்பாட்டு கற்றலை வழங்கும் இணையதளம். இந்த தளத்தில் பல்வேறு வகைகளில் கற்பித்தல் நிகழ்த்தப்படுகிறது. இணையவழி பயிற்சி, இணையவழி பாடத்தகவல்கள், கலந்துரையாட குழுக்கள் மற்றும் சுயமதிப்பீடு என்ற 4 முறைகளில் இந்த சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு புரியும் வகையில் ஒவ்வொரு பாடத்திட்டமும் எளிமையாக வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதனை போக்கிக் கொள்ளும் விதமாக பிற மாணவர்களுடன் கலந்துரையாடலாம். ஆசிரியர்களிடம் மின்னஞ்சல் வாயிலாக கேள்விகள் கேட்டு பயன்பெறலாம். இந்த வகுப்புகளில் கற்றுத்தரப்படும் விவரங்கள் ஈ புத்தகம் வடிவிலும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சுய தேர்வு செய்து கொள்ளும் வகையில் கேள்வித்தாள்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் வகுப்பீடு மேற்கொண்டு தான் சான்றிதழ் பெற தகுதியை எட்டிவிட்டோமா என பரிசோதித்துக் கொள்ளலாம். இந்த தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அனைத்து பாடத்திட்டங்களுக்கும் மத்திய அரசின் அங்கீகாரம் உண்டு. இந்தியா முழுவதும் இந்த பாடங்களும் சான்றிதழ்களும் செல்லுபடி ஆகும். ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் மதிப்பெண் கிரெடிட்கள் வழங்கப்படுகின்றன. அந்த பாடத்திட்டத்திற்கான விதிமுறைகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் கல்வி தேவைகள் எதுவாகினும் அவர்கள் கூடுதலாக கற்று பயன்பெற வேண்டும் என்பதிலும், அதுவும் அவர்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயிலும் பாடங்கள் கூடவே பிற திறன் வளர்க்கும் பயிற்சிகள் இது போன்ற இணையவழி சேவைகள் மூலமாக கிடைத்தால் பெரும் உதவியாக இருக்கும் என இது போன்ற கல்வி சேவைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம். பாரத பிரதமரின் நல

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: 12:09 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த ஒரு மணி நேரம் அணிந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்களோட இணையிறது நான் உங்கள் நவீன் பாரதி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம வீடுகளில் சில செல்ல சண்டைகள், நம்ம உடன்பிறப்புகளோடு நம்ம போட்டிருக்கக்கூடிய சில செல்ல சண்டைகள்னு இருக்கும்ல, அந்த மாதிரியான சண்டைகள் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களுடைய அண்ணனுடையோ இல்லை தம்பியோட செய்யக்கூடிய அந்த செல்ல சண்டைகள் எப்படிப்பட்டது, அதை நினச்சி இன்றைக்கும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தத்தை தருதுன்னு நினைக்கக்கூடிய

அந்த நினைவுகளை இந்த தருணத்தில் ஹாய் சிநேகிதிய வழியாக நம்ம நிகழ்ச்சியில் பெண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில் உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய அந்த மகிழ்ச்சியான தருணத்தை, செல்ல சண்டைகளை என்னோட பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துங்கன்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 044 அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டி கூட போகிற மறந்துடாதீங்க. 298-6-00-38 298-5-00-55-54 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் பல பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களோட குரலில் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திற்காக உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எங்களை 12 மணி 15 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம வீடுகளில் நம்ம உடன்பிறப்புகள், நமக்கு அண்ணனாகவோ இருக்கலாம் இல்லை தம்பியாகவோ இருக்கலாம், அவங்க கூட போட்ட ஒரு செல்ல சண்டை, அந்த சண்டையை நினச்சிக்கிட்டு இன்றைக்கும் நாம் நமக்குள்ளார ஒரு பசுமையான ஒரு ஞாபகத்தை வரவழைச்சு நம்மளுக்குள்ளாரே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா, நம்ம பிள்ளைங்கக்கிட்ட அதை பற்றி பகிர்ந்துப்போம். அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நான் கேட்டிருக்கேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் நேராக இணையக்கூடியவங்க, வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
1: சார் கலா பேசுகிறேன் சார்.
0: நல்லா இருக்கேன் கலா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? முதல் நேரம் இணைஞ்சிருக்கீங்க, சொல்லுங்க. ஒரு அற்புதமான ஒரு தருணம், ரொம்ப ஃபன்னான ஒரு தருணம்.
1: ரெண்டு வரும் ஆனா வந்து டைம் இன்னும் அங்கே நான் தம்பி என்னடா அதோட வீட்டுல வந்து வேலை முடிச்சுதான் சண்டைக்கும் அப்பெல்லாம் விட்டுமா பாவம் தம்பி அது மாதிரி சின்ன வயசா
0: வந்துட்டு
1: அதனால சந்தை வந்து அடிக்கடி வந்து பண்ணுவான் சண்டையில பண்ண மாட்டேன் வெயிட் இருக்கான் அவன் கழுது அதெல்லாம் ஜாலியா நைட்டு எல்லாம் ஒன்னா பேசிப்போம் ஜாலியா.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் கலா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
2: நான் சசிகலா பேசுறேன்.
0: உங்க ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஆஹா, எக்கோ வந்துட்டே இருக்கே சசிகலா.
2: ஆ கம்மி பண்ணிட்டேன்.
0: சொல்லுங்க சசிகலா, உங்களுடைய அந்த உடன்பிறப்புகளோட போட்ட ஒரு செல்ல சண்டை, உங்க அண்ணனோடவோ இல்ல உங்க தம்பியோடவோ?
2: எனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இல்ல, அக்கா தான் இருக்காங்க.
0: ஓகே, அக்காவோட போட்ட செல்ல சண்டையை பத்தியே பேசலாம் நீங்க.
2: அவங்க கூட வந்து என்ன சண்டைனா, சாப்பிடும் போது சின்ன வயசுல சாப்பிடும் போது அவங்க அவங்களுக்காக வச்சிருக்கிறத நான் எடுத்துக்கிட்டேன்.
0: ஆமா, எல்லா வீடுகள்லயும் அது நடக்கும்.
2: ஆமா, அவங்களுக்காக என்ன பண்ணுவேன்னா, அவங்க அவங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும் போது நான் போய் அவங்கள போய் தண்ணி எடுத்துருவான், ஏன் கொஞ்சம்
0: அப்படி திசை மாத்தி விட்டுட்டு அவங்க தட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவீங்க.
2: அவங்க சாப்பாட்டுல இருக்கிறத எடுத்து நான் சாப்பிட்டுருவேன்.
0: சூப்பர் சூப்பர்.
2: அவங்க போய் எங்க வீட்டுல போய் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க, அம்மா பாருமா சசி எடுத்து சாப்பிட்டுச்சு. ஆனா சண்டை போட மாட்டாங்க, ஆனா அவங்க சொல்லுவாங்க. அப்போ உடனே அவங்க வந்து எங்க அம்மா வந்து என்ன கேட்பாங்க, ஏண்டி அவன் தட்டுல இருந்து எடுத்தேன்,
0: நினைச்சாலும் அது ரொம்ப பசுமையா இருக்கும்ல.
2: ஆமா, நான் எப்ப இப்ப கூட நான் சாப்பிடும் போது நாங்க ரெண்டு பேரும், நானும் என்னுடைய அக்கா வந்தா ரெண்டு பேரும் தான் இருக்கும் இப்ப கூட. அவங்க ரெண்டு அவங்க நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடும் போது அது ஞாபகத்துக்கு வரும்.
0: ஆமா, செல்லமா கொட்டக்கூடிய அந்த கொட்டெல்லாம், ஏன் என்னுடைய உணவு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்ல.
2: ஆமா,
0: ஆமா, சூப்பருங்க, ரொம்ப அற்புதமான தருணத்தை சார் சொல்லிங்க. நன்றி, நன்றி சசிகலா. நேர்களே, உங்களுக்கும் இந்த தருணத்துல உங்க வீடுகளில் நடந்த, உங்க உடன்பிறப்புகளோட நடந்த ஒரு செல்ல சண்டை, அதை நினைச்சு இன்னைக்கும் எனக்குள்ளார ஒரு பசுமையான நினைவு அசை போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நினைவுகளை நீங்கள் என்னோட பகிர்ந்துன்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள், 298-6-00-38, 298-5-2-0-55-4 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்கு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரில் 12:25 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஹாய் சினேகிதே நிகழ்ச்சியோடு தான் நடந்துருக்கிறீங்க. உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக கார்த்திக் கிரிஷ் ஹர்னி மூவரும் இணைந்து பாடக்கூடிய பாடலை தான் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் கேட்கக்கூடிய பாடல் அலைவாயுதே திரைப்படத்திற்காக ஹரிஹரன் கிளின்டன் இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடலை தான் கேட்குறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: साउथ कोरिया हैज एन अपहिल टास्क टू मेक अ कमबैक इनटू दिस गेम. भारत की तरफ से शीलानंद लाखरा, सुखजीत सिंह, हरमनप्रीत सिंह, अभिषेक दिलप्रीत सिंह और इन चारों कहना चाहिए हॉकी प्लेयर्स ने भारत के लिए गोल दागे हैं, जिसमें से एक तो पेनल्टी कॉर्नर कन्वर्जन था जो हरमनप्रीत सिंह ने करा. सो ऑल इन ऑल अ वेरी कमांडिंग एंड अ वेरी डोमिनेटिंग स्टार्ट बाय द इंडियन हॉकी प्लेयर्स अर्ली ऑन अगेंस्ट रिपब्लिक ऑफ कोरिया. ही इज होपिंग कि जैसे जैसे दिन बढ़ेगा हम खुशखबरियों का सिलसिला जारी रखेंगे आप सबके साथ. फिलहाल के लिए शबाब और मुझे साक्षी को दीजिए इजाजत. वी विल जॉइन बैक वंस अगेन एट 1:30 PM विद ऑल द लाइव अपडेट्स फ्रॉम द वर्ल्ड ऑफ एशियन गेम्स 2026. Thank you.
1: Asian Games 2026, Aichi Nagoya.
2: நேர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். பன்னெண்டு மணி 36 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் நம்ம உடன்பிறப்புகளோடு போட்ட ஒரு சில செல்ல சண்டைகள். அந்த செல்ல சண்டைகள் நம்மளை ஏதோ ஒரு நினைவுகளை நம்ம நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த ஞாபகங்களெல்லாம் நம்மளுக்கு ஒரு பசுமையாக ஏற்படக்கூடிய ஒரு ஞாபகமாக மாறி போகும். அதை நினச்சி இன்றைக்கி நமக்குள்ளார ஒரு ஆனந்தமான ஒரு சிரிப்பு, புன் சிரிப்பு உள்ளுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். சே, இப்படியெல்லாம் இருந்திருக்கிறோமே நம்ம கூட பிறந்த தம்பியோட, நம்ம அண்ணனோட எவ்வளோ செல்ல சண்டைகளெல்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி வேறு ஒரு தளத்தில், வேறு ஒரு நிலையில் அதை நாம் நோக்கி போயிட்டுருப்போம். நம்ம பிள்ளைகள் அவங்க போடக்கூடிய சண்டைகளை நினச்சிக்கிட்டு அதை பார்க்கும்பொழுது நமக்கு நம்ம சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த நினைவுகளெல்லாம் நமக்கு ரொம்பவே பசுமையாக ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட நினைவுகளை தான் பகிர்ந்துக்க சொல்லி சொல்லியிருந்தேங்க. அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை அந்த தருணத்தில் ஏற்பட்ட அந்த பசுமையான நினைவுகளை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 0444-298-6003-8 2952-02-5554 இந்த ரெண்டு எண்களில் இணையலாம் நிகழ்ச்சியில். அந்த வகையில் உங்களுக்காக மொழி திரைப்படத்திற்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு சுஜாதா அவர்களோட குரலில்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை

0: முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேர்களே, 12:46 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோடு தான் நடந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேன்.
2: வள்ளி, சொல்லுங்க, உங்க வீட்டில் நடந்த பசுமையான உடன்பிறப்புகளோட போட்ட ஒரு சண்டை, செல்ல சண்டை சொல்லுங்க. தங்கச்சி மேல ஒரு சில்ல பாசமா கூட இருக்கலாம், சாப்பிட்டு நம்ம தங்கச்சி சாப்பிட்டோம்
3: போடுவேன். அடிக்க போன உடனே கைய மடக்குவானா எனக்கு வலி காவன அடிச்சுட்டு திருப்பி கண்டி எடுத்துட்டு ஓடுவேன். குடுக்கு
2: பசுமையா இருக்கு நீங்களும் தொடர்பு கொள்ளணும் நினைக்கக்கூடிய 298-60-03-8, 298-50-5554 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்னைக்குடைய நேர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
4: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
4: சென்னை பெரும்பாக்கம்
2: வனஜா. நல்லா இருக்கீங்களா?
4: மகிழ்ச்சி,
2: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுடைய வீடுகள்ல நடந்த அந்த உடன்பிறப்புகளோட போட்ட ஒரு செல்ல சண்டை.
4: என்னுடைய வீட்டுலக்கா எனக்கு வந்து கல்யாணம் சார், அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கும்போது, அப்படி கல்யாணம் அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கும் போது கூட எனக்கு என் தங்கச்சிக்கும் செம்ம சண்டை சார். அப்படி தெரியல, வக்கீல அடிச்சு இப்படியே முடி மட்டும் பிடிக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சண்டை வந்து சார், அந்த மாதிரி ஒரு சண்டை வந்ததுன்னா அப்படியே அந்த
2: போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேக்கல. ரொம்ப மகிழ்ச்சியா இன்னைக்கு நினைச்சாலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றது அந்த மாதிரியான விஷயங்கள் தான்.
4: இதுல மேல பேசணும் வந்து
2: உங்களுக்காக நிகழ்ச்சியில அடுத்துதான் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. இரவி திரைப்படத்திற்காக பிருந்தா, அனந்து, சந்தோஷ் நாராயணன் மூவரும் இணைந்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

இல்லை 12:53 நைட் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த ஒரு மணி நேரம் ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியோடு தான் நடந்திருந்தோம். நிகழ்ச்சியில் பலரும் பலருடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பாக கலா, சசிகலா, வள்ளி, வனஜா இவங்க எல்லாம் இணைஞ்சு அவங்களுடைய எண்ணங்களை, அவங்களுடைய பசுமையான நினைவுகளை, அவங்களுடைய சின்ன வயசில் ஏற்பட்ட அவங்களுக்கு உடன்பிறப்புகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்ல சண்டைகளை பற்றி ரொம்பவே ஒரு நகைச்சுவையாக சொல்லி நிகழ்ச்சியை ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு நிகழ்ச்சியாக மாற்றிக்கிட்டாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக நாம் கேட்கறக்கூடிய பாடல் பிகில் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான், ஷாஷா திருப்பாட்டி இருவரும் இணைந்து பாட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

Salut.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:01 ஆயிட்டிருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமது ஒரு எஸ் 101.4. நான் உங்கள் ஆர்ஜே வேக் தான் பேசிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு திரைக்கானம் தான் கேட்க போகிறீங்க. ஒரு 60களில் 70களில் வெளிவந்த படங்களிலிருந்து பல்வேறு பாடல்களை நான் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்காக வந்து ப்ளே பண்ண போகிறேன். அந்த பாடல்களாமே கேட்டு நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். திரைக்கானத்தில் உங்களுக்காக முதலாவதாக வர இருக்கக்கூடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் வாழ்வுடைய வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடிய நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து ஆரம்பமே ஒரு அருமையான ஒரு பாடலாக வந்துகிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமது
2: பாட்டு வரும்

நேயர்களே, நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்து கேட்டு முடிச்சுங்க. அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து. பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் அவர்களுடைய குழுவினர் இணைந்து பாடிய கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவருடைய இசையில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தேன் அப்படின்ற பாடல் தான். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 1:11 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதளம். 101.4 நான் உங்கள் ஆர்ஜே வைக்க தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து ரெயின்போ மெலோடிஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், திரைகாலம் தான் கேட்டிருக்கீங்க. இந்த திரைகாலத்தில் உங்களுக்காக பல்வேறு பாடல்கள், அதாவது 60களில் 70களில் இருந்து பல்வேறு பாடல்கள் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னடா நீ 60களில் 70களில் அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப பழைய பாட்டாக இருந்தால் எப்படி கேட்குறது அப்படின்ட்டு நீங்களாம் நினைக்கிறது, நீங்களாம் யோசிக்கிறது எனக்கு கேட்குது, எனக்கு புரியுது. அதனால தான், அதாவது இந்த பழைய பாடல்களே ரொம்ப ஹிட்டான பாடல்களாமே இருக்கும்ல. ஸோ இந்த பாட்டு எல்லாமே நம்ம கேட்டால், அட இந்த பாட்டு பழைய பாட்டா அப்படின்ற மாதிரி அது ரியாக்ஷன் நீங்கள் ஒன்று கொடுப்பீங்க. பிகாஸ் நம்ம பழைய பாடல்கள் தான் இப்போ வந்து எஸ்தெட்டிக் அப்படின்ட்டு பல்வேறு ட்ரெண்டில் வந்து நம்ம வந்து ட்ரெண்டாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச, உங்களுடைய மனதிற்கு நெருக்கமான பாடல்கள் தான் நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். இந்த ஒரு மதிய வேலையில் உங்கள் தூக்கத்தை வந்து நான் கண்டிப்பாக கெடுக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்கள் தூக்கத்துக்கு நான் ப்ளே பண்ண போகிற பாடலுமே தாளாட்டு பாடும். நீங்களும் அப்படியே இந்த 1 மணி நேரத்தில் கொஞ்சம் போய் தூங்கி எழுந்துட்டு வரலாம். அதனோட தொடர்ச்சியாக உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய நாடோடி திரைப்படத்தில் வந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுளை.

ஸ்டுடியோ கிளாக்கில் நேரம் சரியாக 1:15 நம்மளை மாய்ட்டு இருக்க கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல 101.4 என் கூட சேர்ந்து திரைகாணம் தான் கேட்டிருக்கீங்க. திரைகாணத்தில் உங்களுக்காக வந்து பல்வேறு பாடல்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன், தொடர்ச்சியாக வந்து ப்ளே பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கேன். ஸோ அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் ஜேபி சந்திரபாபு அவர்களுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், ஆர் சுதர்சனமுடைய இசையில், அன்னை திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படின்ற மாதிரி, எஸ் வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்ட்டு. இது எனக்கு தெரிஞ்சு கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாமே நிறைய வந்து பொருந்தும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வெற்றி பெற்றாலும் எல்லாமே புத்திசாலி எல்லாமே கிடையாது, யாரெல்லாம் தோற்று போயிட்டாலும் வந்து முட்டாள்களும் கிடையாது அப்படின்ற ஒரு வாசகம் இது குறிக்குது. ஸோ நிறைய பேரோட வாழ்க்கையிலும் கரண்ட்டாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், எல்லாமே வந்து சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் அடுத்து தெரியும் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே சமதூள்.

நேர்களே, அன்னை திரைப்படத்திலிருந்து புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெறுவதில்லை அப்படின்ற ஒரு பாடல் வந்து கேட்டு முடிச்சுங்க. ஸ்டுடியோ கிளாக்கில் நேரம் சரியாக 1:20 ஆயிட்டிருக்கு. ஸோ கேட்டுருக்கீங்க ஆகாஷவாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுளு. 101.4 என் கூட சேர்ந்து திரைக்கணம் தான் கேட்டிருக்கீங்க. திரைக்கணத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்தமான, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் தான் நான் விரும்பி உங்களுக்காக

0: இது ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்ததாக அதனுடைய வரிசையில் அதனோட தொடர்ச்சியாக சகோதரி திரைப்படத்தில் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. ஜேபி சந்திரபாபுவுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், ஆ சுதர்ஷனமுடைய இசையில், நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு நான் என்ன சொல்லிக்கல, அந்த பாடல் பேர் அதுதான். எஸ், அந்த பாடல் வந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், இட்ஸ் ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே செமதூள்.
1: நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளியானாங்க.

0: நல்லா படித்தவங்க நாலு பேர் சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: நேயர்களே, சகோதரி திரைப்படத்திலிருந்து நான் ஒரு முட்டாளுங்க பாடலிருந்து கேட்டு முடிச்சுங்க. அடுத்ததாக திரைக்கணத்தில் உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில், மேதாவுடைய இசையில், எல்லா ஈஸ்வரியுடைய குரலில் அழகான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் எடுத்து திரையன் எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூள்.

0: ஸ்டுடியோக்கள் நேரம் சரியாக 1:27 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ள திரைக்கானத்தில் அழகழகான பாடல்களுமே தொடர்ச்சியாக கேட்டுருக்கீங்க. அதனோட தொடர்ச்சியில் அதனுடைய வரிசையில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில் எம்எஸ் விஷ்ணு அதனுடைய இசையில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ள
1: ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு

0: है जिसमें चार शूटिंग, एट वेट लिफ्टिंग और एक वुशु से आया है, और आठ ब्रॉन्ज मेडल्स, चार शूटिंग से, एक मिक्स मार्शल आर्ट से, एक सॉफ्ट टेनिस से, एक बैडमिंटन और एक रोइंग, मेकिंग इट अ टोटल ऑफ 15 मेडल्स. होप स्टिल रेस्टिंग अ लॉट ऑन द इंडियन एथलीट्स. और इसी उम्मीद के साथ कि भारतीय एथलीट्स और प्लेयर्स भारत का नाम और रोशन करवाए और मेडल टेबल में धीमे धीमे करके भारत और ऊपर आए. ऑन दैट नोट राइट नाउ इट्स शबाब एंड मी साक्षी सेइंग गुड बाय टू आवर लिसनर्स. वील जॉइन बैक एट 3:30 PM विद ऑल द लाइव updates of the ongoing Asian Games 2026.
1: Asian Games. நேயர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் பெற கேட்டீர்கள். வணக்கம். ஸ்டூடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:37 ஆயிட்டிருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷவாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள். 101.4 திரைக்கணம் தான் கேட்டுருக்கீங்க. திரைக்கணத்தில் உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் வாலியுடைய வரிகளில் கேவி மகாதேவனுடைய இசையில் எல்லாரும் ஈஸ்வரியுடைய குரலில் ஒரு அழகான பாடல் செல்வம் திரைப்படத்தில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள்.
2: 1, 2, 3, 4, 5, 6, 7.

0: Dairy Awards recognize excellence in three categories. Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 1:41 மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுல். திரைகாணத்தில் உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், டி எம் சௌந்தரராஜனுடைய குரலில், சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே அந்த பாம்பு வந்து என்ன கேட்டதுன்னு கேட்டுவீங்க. நான் உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுல.

எஸ் நேயர்களே, சூரியகாந்தி திரைப்படத்தில் வந்து அழகான ஒரு பாடல் வந்து கேட்டு முடிச்சுங்க. ஸோ பாம்பு கேட்ட கேள்விக்கு கருடன் வந்து சரியான ஒரு பதில் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்ட்டு. அடுத்ததாக உங்களுக்காக திரைக்கணத்தில் வரவிருக்கக்கூடிய பாடல் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடிய வாலியுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அழகான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. அவளுக்கென அழகிய முகம் அப்படின்ற பாடல் தான். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 1:49 நம்ம மைட்டருக்கு கேட்டிருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூல். எஸ் 101.4 திரைக்காலம் தான் அது கேட்டிருக்கீங்க என் கூட சேர்ந்து. ஆக்சுவலி நான் இந்த ஷோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நான் ப்ளே பண்ண போகிற பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு குதூகலத்தை கொடுக்கும், கண்டிப்பாக உங்களை வந்து அப்படியே ரொம்ப சட்டில்டாக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்ட்டு. நீங்களும் இப்போ அப்படியே ரொம்ப மைல்டாக ரொம்ப சட்டில்டாக ஃபீல் பண்ணி நான் ப்ளே பண்ண பாட்டு எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். எஸ் ஆக்சுவலி லைக் இந்த உலகத்தில் வந்து நம்ம எத்தனை பெண்களை வந்து பார்த்துருப்போம், ஒருத்தர் ஒரு 5000 ஒரு 10000 அதாவது எத்தனையோ லைக் கோடி பெண்கள் இருந்தாலுமே நான் பார்த்ததுலையே அந்த ஒரே ஒரு பொண்ணை மட்டும்தான் நான் வந்து அழகு அப்படின்ட்டு சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லலை, வாலி அவர்கள் சொல்கிறாரு. எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க, அதாவது பெரிய பெரிய அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கினா எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது, எத்தனையோ பேப்பரில் இருந்த கவிதைகள் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டும்தான் நான் வந்து ஒரு நல்ல கவிதை சொல்லுவேன், நல்ல கவிதைன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு அதையுமே நான் சொல்ல வாலி அவர்கள் தான் சொல்கிறாங்க. எஸ் கண்டிப்பாக என்ன பாடல்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக வாலியுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய அன்பே வா திரைப்படத்திலிருந்து அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. சாரி, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய்

எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பார். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான். எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும். அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

நேர்களே, ஸ்டுடியோ கலக்கில் நேரம் சரியாக 1:55 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஷோனே ரெயின் வாஃபம் 101.4 இங்கே எல்லாமே இப்போ மெஸ் மதுள் எஸ் எல்லாருமே இப்போ ஏன்சிக்கலாம். ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் தூங்கினது எல்லாமே போதும். உங்கள் தூக்கத்துக்கு நான் தாலாட்டு பாடி பல்வேறு பாடல்கள் வந்து ப்ளே பண்ணிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு தாலாட்டு பாட யார் வருவா? ஏன்னா நான் வந்து இப்போட இப்பயே உங்களை விட்டு போக போகிறேன். இந்த ஷோவோட நான் முடிச்சுக்க போகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆட்சியை விவேக். டாடா, பை பை, சியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனேலாம் போயிட மாட்டேன். இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. அந்த 4 நிமிஷத்துக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு அன்பு செலுத்தி ரசிக்கிற மாதிரி ஒரு அழகான பாடல் ப்ளே பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, வாலியுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் ஒரு அழகான பாடல், கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து, காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.

நீங்களும் எப்பயாவது காற்று வாங்கலாம் போயிட்டு கவிதையோடு வந்திருந்தீங்கன்னா அந்த நாட்கள் நினைவு கூர்ந்து இந்த பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஷே விவேக். டாடா, பை பை, சி யூ.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

வணக்கம் நேர்களே, 2 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த 1 மணி நேரம் நேர்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் எதமாய் இசையாய். இந்த நிகழ்ச்சியில் 1994 ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய திரு இசை திரைப்படங்களிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய திரு இசை பாடல்களுடைய அணிவகுப்பை தான் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். ரொம்பவே மெல்லிசை தன்மையை அதிக அளவில், அதுவும் இந்த தருணத்தை ரம்மியமான பொழுதாக மாற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய அணிவகுப்பு தான் கேட்டு ரசித்து இன்புற்று இருக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சக்திவேல் திரைப்படத்திற்காக நாம் அருள்மொழி சுவர்ணலதா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் காமகோடியான் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க.

நேர்களே, ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியோடு தான் நடந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் நாட்டாமை திரைப்படத்திற்காக அஸ்லாம் முஸ்தபா, சுஜாத் ஆகியோரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல். சிற்பி அவர்களோட இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்கலாம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேர்களே, 2:10 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியோடு தான் நடந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் 1994 ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்களிலிருந்து மெல்லிசை கீதங்களை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில், வீரா திரைப்படத்திற்காக தான் பாடலை கேட்க இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, 2:20 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய் நிகழ்ச்சியை தான் கேட்டுகிட்டு இருக்கோம். அந்த வகையில் 1994 ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்களிலிருந்து திரை இசை பாடல்களினுடைய மெல்லிசை பாடல்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் சிந்து நதி பூ திரைப்படத்திற்காக மனோஜ் மற்றும் எஸ் ஜானகி இருவரும் பாடியிருக்கக்கூடிய பாடல். வைரமுத்து அவர்களோட வரிகளில் சௌந்தர்யன் அவர்களுடைய இசையமைப்பில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இவர்களே நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலா, வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திற்காக அருண்மொழி ஜானகி இருவரும் பாடிய பாடல். வாலி அவர்களோட வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்கலாம்.

0: கண்தானம் அனைத்து வயதினரும் செய்யலாம். கண்ணாடி அணிந்தவர்கள், நீரிழிவு அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் கண்தானம் செய்ய தகுதியானவர்களே. உயிரிழந்த 6 மணி நேரத்திற்குள் கண் தானம் செய்யப்பட வேண்டும். கண்தானத்தின் போது விழித்திரை மட்டுமே எடுக்கப்படும். முகத்தின் தோற்றம் எந்த வகையிலும் மாறாது. கண்ணை மூட வேண்டிய நேரம் வந்தாலும் மற்றொருவரின் உலகத்தில் வெளிச்சத்தை திறந்து வைப்போம். நம் பார்வை முடிந்தாலும் இன்னொருவரின் பார்வை தொடங்கட்டும். கண்தானம் செய்வோம்.
1: இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே உனை என்றும் மறவேனே. சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
4: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டை

பிரிவில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். மேகலே 3:03 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைக்கி இந்த ஒரு மணி நேரம் நாம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்க போகிறோம். இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டெங்கு மற்றும் உண்ணி காய்ச்சலுக்கான பொது மருத்துவர் டாக்டர் கருணாகரன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட பல கருத்துக்களை, அவருடைய டெங்கு காய்ச்சல் குறித்தோ உண்ணி காய்ச்சல் குறித்தோ பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிருக்கோம். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் இந்த டெங்கு காய்ச்சல் உண்ணி காய்ச்சல் தொடர்பாக நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் உறவுகளோ இல்லை உங்கள் குடும்ப நண்பர்களோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0944-298-0003-8 2952-552-554. இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் டாக்டர் நம்ம நிலையத்துக்கு வந்திருந்திருக்காரு. வணக்கம் டாக்டர், நலமாக இருக்கீங்களா?
3: வணக்கம் சார், நான் ரொம்ப நலமாக இருக்கேன்.
2: மகிழ்ச்சி டாக்டர். இன்னைக்கு நிலையில் இன்னைக்கு சூழலில் டெங்கு மற்றும் உண்ணி காய்ச்சல் பரவல் வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத பற்றி நேயர்களோட பகிர்ந்துக்கலாம் டாக்டர்.
3: முதலில் எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துகள். என்னை அழைத்தமைக்கு மிகவும் நன்றி. உங்கள் கேள்வி வரேன். உங்கள் கேள்வி வந்து இப்போ டெங்குவும்
2: உண்ணி காய்ச்சல் இன்றைக்கி சூழலில் எந்த அளவுக்கு பரவல் அதிக அளவில் இருக்குங்களா, குறைந்த அளவில் இருக்கா அப்படின்றதுக்கான?
3: இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது டெங்கு காய்ச்சல் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக பத்திரிகையில் படிச்சிருப்போம், ஒரு 1000 பரிசோதனைகள் வந்து பாசிட்டிவ் என்ற நிலைமையில் வந்திருக்கு. பட் நோய் பாதிப்புன்றது வேறு, நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் வர்றது வேறு. ஸோ நோய் தொற்று இருக்கலாம், பட் பாதிப்பு வந்து குறைச்சலாக தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நோய் தொற்று இருந்தால் ஒருத்தருக்கு வந்து அந்த நோய் பாதிப்பு வரும். அதில் வந்து ரொம்ப சில பேர் தான் வந்து கொஞ்சம் தீவிரமான டெங்கு காய்ச்சல் மாதிரி வரும். அதனால் அதை பற்றி நம்ம பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் தற்காத்துக்கிற மாதிரி சில முக்கியமான முடிவுகளை எடுத்தாலே நம்ம இருந்து கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கலாம்.
2: ஓகே ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ டெங்கு காய்ச்சல் ஒருத்தருக்கு ஏற்பட்டது இருக்கு அப்படின்னு என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம்?
3: அது டெங்கு காய்ச்சல், அது ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் மாதிரி, அது ஒரு வைரஸ் காய்ச்சல் இல்லைங்களா? அதனால் ஒரு நார்மலான வைரஸ் காய்ச்சல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரன்னிங் நோஸு, மூக்கு ஒழுகிறது, ஒரு இருமல், தும்மல், கை கால் வலி, இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் ஒரு வைரஸ் ஜுரன்றது. டெங்கு ஜுரம் வரப்போ அதுவும் அது வைரஸ் தான், கொஞ்சம் தீவிரமான வைரஸ்னு
2: எடுத்துக்கலாம்.
3: அதனால் வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். இந்த அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜுரம் பார்த்தீங்கன்னா நம்ம 101 மேலே போனால் ஹை கிரேட் ஃபீவர்னு சொல்லுவோம், தீவிரமான காய்ச்சல். இந்த டெங்குவில் எடுத்த உடனே அப்படி தான் ஆரம்பிக்கும், ஹை கிரேட், ரொம்ப தீவிரமான காய்ச்சல் ஆரம்பிக்கும். அதே மாதிரி வலின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதுகு வலி, அந்த லோ பேக் ஏக்னு சொல்லுவோம், பின் முதுகில் கொஞ்சம் கீழே சரியான வலி, பயங்கரமான வலி. எந்த அளவுக்குனாக்கா அது பேரே வந்து பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கை காலெல்லாம் உடச்சி போகிற அளவுக்கு வலியுள்ள ஒரு ஜுரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரான்டல் ஹெட்டேக், முன்னந்தலையில் வந்து நல்ல ஒரு பயங்கரமான தலைவலி அது தெரியும். அதே மாதிரி ரீட்ரார்பிட்டல் பெயின், அதாவது கண்ணுக்கு பின்பக்கம் அல்லது கண்ணில் கண் அசைக்கிறப்போ கொஞ்சம் வலி இருக்கும், கண் பின்பக்கம் நல்ல சிவியரான வலி இருக்கும். இது எல்லாமே ஒரு ஜென்ரலாக ஒரு இந்த கோமட்டல், பசியின்மை, டயர்ட்னஸ், அதெல்லாமே வரும். இதெல்லாமே நார்மலாக எல்லா ஜுரத்துலேயும் வர்றது தான். பட் டெங்கு ஜுரம் வரப்போ கொஞ்சம் இதெல்லாமே கொஞ்சம்

0: தீவிரமாக இருக்கும் முதல் நாள்லேருந்து.
1: அதான்
0: ஆமாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ அந்த அதே போல் உண்ணி காய்ச்சல் ஒருத்தருக்கு ஏற்பட்டுருக்குன்னா அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன தென்படும்?
0: உண்ணி காய்ச்சல் கொஞ்சம் வித்தியாசமானது. உண்ணி காய்ச்சல்ன்றது வந்து அது வந்து வைரஸ் கிடையாது, அது வந்து ஒரு பாக்டீரியா, பாக்டீரியா கிருமியால் வர மைட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. உண்ணி உண்ணினாக்கா இப்போ நாய் மேலே பூனை மேலே இருக்கிற உண்ணி அது வேறு, அதே நம்ம தமிழில் உண்ணி தான் சொல்லுவோம், பட் அது டிக்குன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். பட் இது வந்து மைட்டு, மைட்டுன்றது நம்ம புதர் உண்ணின்னு வச்சுக்கலாம். அதாவது மெயினாக வந்து ஸ்க்ரப்னாலே புதர்னு தான் அர்த்தம். ஸ்க்ரப் டைஃபஸ்ன்றது இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா புஷ் டைஃபஸ், ஏன்னா புதரில் இருக்கிற அந்த கிருமியால் ஏற்படக்கூடிய நோயின்றதுனால அதை நம்ம புஷ் டைஃபஸ் சொல்லுவோம். அதனால் அந்த உண்ணி பேரும் புதர் உண்ணி. அது ரொம்ப சின்னதாக இருக்கும், கண்ணுக்கே தெரியும். இப்போ நாய் மேலே பூனை மேலே இருக்கிற உண்ணிலாம் பார்த்தாலே தெரியும், அந்த எடுத்து கையிலலாம் எடுத்து போடலாம். பட் இது வந்து ரொம்ப சின்ன, ஒரு எம்எம் டூ எம்எம் ரெண்டு மில்லிமீட்டர் உள்ளதாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. எங்கே இருக்கிற அந்த மெயின் அந்த புதர் இந்த செடி கொடிகள் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே பொதுவாக இருக்காது, எல்லாம் விட்டு வெட்டியில்
1: தான்.
0: அதனால இது கிராமப்புறங்களில் அந்த மலை பிரதேசங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அந்த மாதிரி இடத்துல அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து நகரத்துக்குள்ளேயும் கொஞ்சம் இன்வேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வீட்டில் செடி வளர்க்குறோம், இப்போ கேம்பஸ் பெரிய பெரிய காலேஜ் கேம்பஸ்லாம் நிறைய செடி கொடிகள் மரங்கள் புதர்கள்லாம் இருக்குது. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புதர்கள் செடிகள்லாம் இருக்கும், அங்கெல்லாமே அதெல்லாம் வாழ்க்கிற சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம்.
1: டாக்டர், இதே போல் இப்போ இன்றைக்கி சாதாரண காய்ச்சலுக்கும் இந்த டெங்கு உண்ணி காய்ச்சலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னென்ன டாக்டர்?
0: பொதுவாக காய்ச்சல்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பெரிய வேறுபாடு கிடையாது. நாம் வந்து முடிவு பண்ணுறது தான். இப்போ எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம்னாங்க, மூணாம் நாள் ஜுரம் வந்தால் மருத்துவரை பாருங்கள், இதுதான் நம்ம பொதுவாக சொல்கிறது. ரெண்டு நாள் ஜுரம் நம்ம சாதாரண ஜுரம், ஒரு மூக்கொழுகிறது, இருமல் தும்மல் அதெல்லாம் இருந்தால் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு காய்ச்சல் மாத்திரை, ஒரு பேரசிட்டமாலோ அது மாதிரி எதனா போட்டுட்டு, மெயினாக நம்ம பார்க்க முடியாது தண்ணி, டீஹைட்ரேஷன், உடம்புல இருக்க நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட தலையாய கடமை. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு அந்த மூணு நாலு நாள் அந்த ஜுரத்தில் டீஹைட்ரேஷன் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிட்டீங்கனாலே நீங்கள் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் முக்கால்வாசி 99% பாதிப்புகள தவிர்த்துடலாம். அதுதான் முதல் காரணம். நமக்கு இந்த ஒரு நோய் வந்து இந்த வைரஸ் காய்ச்சல் டெங்கோ சரி டைஃபஸோ வந்து நம்மளை பாதிக்கிறது முதல் காரணமே வந்து இந்த டீஹைட்ரேஷன் தான். அது மட்டும் வராமல் பார்த்துக்கணும்.
1: ஓகே ஓகே டாக்டர், இது இது எந்த விதத்தில் இது மற்ற காய்ச்சலில் இருந்து வேறுபடுதுன்னு சொல்லலாங்களா?
0: வேறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ முதல் நாள்லேருந்தே நம்ம வந்து ஹை கிரேட் ஃபீவர் சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஃபீவர் வந்து சாதாரணமாக இருக்காது. இப்போ ஒரு 99 100 அந்த மாதிரி தான் இருக்கும் சாதாரண வைரஸ் ஃபீவரில். பட் இதில் வந்து ஆரம்பிக்கிறப்பே ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர். இப்போ டெங்குன்னு பார்த்தீங்கன்னா சில வார்னிங் சென்ஸ் நாங்கள் சொல்லுவோம், அது மாதிரி இதெல்லாம் இருந்தால் நீங்கள் உடனே டாக்டர் அணுக்கணும் அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வயிறு வலி வந்து சிவியராக இருக்கும், அதிகப்படியான வயிறு வலி, அதுமாதிரி வாமிட்டிங், வாமிட்டிங் வந்து சும்மா குமட்டல் மட்டும் இல்லாமல் சிவராக வாழ்ந்து ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருக்கிறது. அதுமாதிரி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டபிளாக ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக
1: சோர்வாக இருப்பாங்க,
0: டயர்ட்னஸ்னா பயங்கர டயர்ட்னஸ்ஸாக எந்திரிக்க கூட முடியாது, டயர்ட்னஸ் தண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு, அதுமாதிரி மூச்சு வாங்க ரொம்ப, மூச்சு வந்து ஃபாஸ்ட் பிரீத்திங் சொல்லுவோம், டாக்கி பிடிக்கணும், அதிகப்படியாக மூச்சு வாங்குறது, அப்படி கை காலம் ரொம்ப சில்லுன்னு ஆகிறது. இதெல்லாம் வந்து டெங்கோட வார்னிங் சிம்டம்ஸ், அபாய அறிகுறிகள்னு சொல்லலாம். பட் இதே மாதிரி ஸ்க்ரப் டைஃபஸ் சொல்கிறீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த ஜுரம் கை கால் வலி எல்லாமே அதுலேயும் இருக்கும். நெறிக்கட்டுன்னு சொல்கிறீங்களா, அது பொதுவாக அந்த நெறிக்கட்டு வந்து இந்த உண்ணி ஸ்க்ரப் டைஃபஸ் காய்ச்சல் உண்ணி காய்ச்சல்
1: குறிப்பாக பொதுவாக கருப்பு அந்தந்த இடத்துல, அது அது கடித்த இடங்களில் அந்த உண்ணி கடித்ததுனால உடலில் அங்கங்கே கருப்பு நிறத்தில் ஒரு தோலில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கக்கூடாது, அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் டாக்டர்?
0: இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த உண்ணியோட, ஆக்சுவலாக உண்ணி கிடைக்காது, உண்ணின்றது நல்லா வளர்ந்த மெச்சூரான அந்த உண்ணி, அது மனிதர்கிட்டே வராது, அது செடியில் தான் இருக்கும், அது வந்து செடி கொடியில் தான் உண்ணும், மற்ற பூச்சிகளோட முட்டை அதை தான் உண்ணும். அந்த உண்ணி வரத்துக்கு முன்னாடி அந்த இளம் புழு அந்த ஸ்டேஜில், அந்த லார்வால் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அந்த இளம் புழு காலம், அந்த டைமில் என்ன ஆகும்னா அது வந்து அந்த செடி புல், உயரமான புல் புஷ்ஷு, இந்த சின்ன சின்ன புதர் அதிலெல்லாம் மேலே இருக்கும். இப்போ நம்ம அந்த பக்கமாக போகிறோம், இல்லை அந்த புல்வெளியில் படுக்கிறோம், வெறும் உடம்போட ஒரு ட்ரெஸ்ஸோ பாய் போடாமல் அந்த மேலே படுக்கிறப்போ நம்ம உடம்புல அது தொத்திக்கும். அது என்ன பண்ணோம், எந்த இடத்துல வரும்னாக்கா ஒரு கதகதப்பு, ஒரு ஈரப்பதமும் இருக்கிற இடமா, இப்போ அந்த இடுப்பு, பெண்களுக்கு மார்பு கீழே, அல்ல அக்களு கீழே, இந்த மாதிரி இடமா வரும்போது அந்த இடத்துல நகர்ந்து அப்போ அந்த இடத்துல இருக்கிற இந்த டிஷ்யூ திசுக்களை வந்து தன்னுடைய எச்சல் இருக்குல்ல சலைவா, அதை செக்ரேட் பண்ணும், செக்ரேட் பண்ணி அந்த சலைவா என்ன பண்ணும், அந்த டிஷ்யூலாம் கொஞ்சம் கரைக்கும், அப்புறம் அந்த டிஷ்யூ ஒன்று அந்த மாதிரி சலைவா அது செக்ரேட் பண்ணும்போது அந்த சலைவாவில் இருக்கிற கிருமி உடம்புக்குள்ளே போகும், அப்படி தான் அந்த டைஃபஸ் கிருமி உடம்புக்குள்ளே போகிறது.
1: ஓகே ஓகே டாக்டர். நேர்களே, 3:12 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டெங்கு

0: மற்றும் உண்ணி காய்ச்சல் குறித்து பொது மருத்துவர் டாக்டர் கருணாகரன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வருகை தந்து சிறப்பிச்சுட்டு இருக்காரு. அவரோட உரையாடணும்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் 298-6-0-0-3-8-298-5-5-4 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பாடையிலிருந்து
0: பேசுங்க சந்திரசேகர்.
1: டாக்டர், இந்த வாமிட்டிங் சென்சேஷன் பத்தி சொன்னீங்க, இந்த அஜீரண கோளாறும் வாமிட்டிங் சென்சேஷனும் கிட்டத்தட்ட ஒன்னா? இது வந்து வாமிட்டிங் சென்சேஷனுக்கு வந்ததுன்னா வேறு எது தொடர்பான இணை நோய்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கணும், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
2: வணக்கம்மா, இப்போ நீங்கள் வாமிட்டிங் பத்தி கேட்டீங்க. வாமிட்டிங் வந்து அஜீரண கோளாறுலையும் வரலாம், பட் அஜீரண கோளாறு வரப்போ ஜுரம் ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப அதீதமாக இருக்காது. வெறும் வாந்தி இருக்கிறோம், சில சில டைமில் பேதி ஆகலாம், வயிற்று வலி வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது உணவு ஒதுவா ஒத்துக்காத ஒரு உணவு ஒவ்வாமின்னு சொல்லலையே, ஒத்துக்காத ஏதாவது உணவு சாப்பிட்ருப்போம், ஒரு நான்வெஜ்ஜோ ஏதாவது ஹோட்டல் சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு வரலாறு இருக்கும், அதை வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபீவர் பொதுவாக ஃபுட் பாய்சன் அந்தளவுக்கு இருக்காது. எடுத்த உடனே ஃபீவர்னு வந்துட்டு செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ பயங்கரமா வாந்தி வரும்போது நம்ம கொஞ்சம்
1: வெளிப்பாடவும்
2: வரலாமா? மலேரியாலையும் ஃபீவர் வாமிட்டிங் வரலாம், டெங்குலையும் ஃபீவர் வாமிட்டிங் வரலாம். டைஃபஸ்ல வாமிட்டிங் அந்த அளவுக்கு பொதுவா பெருசா வராது, மலேரியா வாமிட்டிங் வரலாம். டெங்குல வர வாமிட்டிங் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும், நம்ம நீர்ச்சத்துலாம் உடம்புல இருந்து குறைஞ்சி ரொம்ப டயர்டாகி பிபிலாம் பார்த்தா நார்மலா 120-180 இருக்கு இல்லையா, நல்லா குறைஞ்சி ஒரு 100-90 அந்த மாதிரி குறையற அளவுக்கு வாந்தி வரும்.
1: டாக்டர், இந்த நீர் சத்து குறையும்னு சொன்னீங்கல்ல, அந்த நீர் சத்தை அதிகரிக்கிறதுக்கு உடம்புல அப்ப என்ன செய்யலாம், அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க.
2: அதனால தான் முதல்ல சொன்னேன், இப்போ ஜுரம் வந்த முதல் நாள்ல இருந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னாக்கா, நம்ம உடம்புல இருக்கிற இப்பவுமே ஜுரம் வெப்பம் அதிகமாகுது இல்லையா, ஜுரம்னா உடம்புல இருக்கிற வெப்பம் அதிகமாகிறது. எதுக்கு வெப்பம் அதிகமாகுதுனாக்கா, உடம்பு என்ன நினைச்சுனாக்கா வெப்பத்தை அதிகப்படுத்தினா அந்த கிருமியை கொண்டுடலாம், அதான் அதனுடைய பேசிக் ஃபிசியாலஜி, கொண்டுடலாம்னு சொல்லி அந்த வெப்பத்தை அதிகப்படுத்துது அது. ஆனால் அதெல்லாம் கொல்ல முடியாது, அது வேறு விஷயம். அதுபோல் என்ன ஆகுது, அந்த வெப்பத்தினால உடம்புல இருக்கிற நீர் அது வந்து எல்லாம் ஆவி ஆகிடுது, ஆவி ஆகி எல்லா டீஹைட்ரேஷனும் எல்லாம் குறைஞ்சிடுது. அதை குறைக்கிறதுக்கு நம்ம தண்ணி தான் மெயினாக, நீர் சத்து இன்க்ரீஸ் பண்ணணாக்கா நிறைய தண்ணி குடிக்கணும். சப்போஸ் தண்ணி குடிக்க முடியல, பசங்களாம் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா இளநீர் சாப்பிட்லாம், ஜூஸ் சாப்பிட்லாம், மேங்கோ ஜூஸ் ஏதாவது ஒரு மாசா கூட, எதுவுமே இல்லைன்னா ஒரு மாசாவோ ஒரு ஃப்ரூட்டு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது ஒன்று. நீர் சத்து ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி குறைஞ்சபட்சம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது.
0: டாக்டர், அடுத்த நேயர் ஒருத்தர் இணைப்புல வந்திருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம்,
3: ராஜ் சித்தமல்லிந்து ராஜபாளையம் பேசுறேன்
2: சார். வணக்கம், சொல்லுங்க சார்.
3: சார் டாக்டர் சார், வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம்
3: சார். இப்போ டெங்கு ஒருத்தர் ஒருத்தர் பரவும்போது கொசு மூலம் பரவுமா, இல்ல ஒருத்தருக்கு ஜுரம் வந்து அடுத்தவங்க பரவுமா சார்?
2: நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நீங்க ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க, ஏன்னா பொதுமக்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சாகணும். டெங்கு வந்து 100% கொசு கடிச்சா மட்டும்தான் வரும். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம அவருக்கு பணிவிட செய்கிறதாலேயோ கூட வந்து கவனிச்சுக்கிறதாலே நமக்கு கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து நோய் தொத்தவே தொத்தாது, 100% தொத்தாது. அதனால ஞாபகம் வச்சுங்க. அதனால் நீங்கள் தைரியமாக ஒருத்தருக்கு டெங்கு வந்து அவர் கூட இருந்து அவரை பார்த்துக்கலாம், பணிவிட செய்யலாம், அவர்கிட்ட வந்து 100% உங்களுக்கு நோய் வரவே வராது.
3: சரி சார். அந்த இப்போ நீங்கள் தொண்டை கரகரப்பு அது மாதிரி இருந்தால் வருமா, அதெல்லாம் உண்டுமா அந்த மாதிரி அந்த இந்த காலுக்கு?
2: தொண்டை கரகரப்பு பொதுவாக டெங்குலையும் ஹெப்டைஃபஸ்லையும் பொதுவாக வராது, ஆனால் பட் எந்த வைரஸ் ஜுரத்துலேயும் இந்த தொண்டை கரகரப்பு வரலாம். ஆனால் அது ஒமிட் பண்ண வேண்டாம். தொண்டை கரப்பு ஒரு ரெண்டு நாள் மேலே இருக்குனாக்கா நம்ம உடனே ஒரு மருத்துவர் அணுகி அது கொஞ்சம் பரிசோதனை பண்ணிக்கிறது நம்ம உடல் நலனுக்கு நல்லது.
3: நன்றி சார், நன்றி சார்,
2: நன்றி, நன்றி.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த உண்ணி காய்ச்சலும் இந்த டெங்கு காய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் எந்த மாதிரியான ஆபத்துகளை ஏற்படுத்தும் டாக்டர்? ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன?
2: இப்போ டெங்கு காய்ச்சல்னு பார்த்தோன்னா ஆபத்துகள்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான், இப்போ நம்ம டெங்கு வந்து மூணாக பிரிப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெங்கு கிளாசிக்கல் டெங்கு ஃபீவர், அதாவது இப்போ நார்மலாக வர சாதாரண ஜுரம் ஒரு ரெண்டு நாள் முன்னால் இருக்கும், ஒரு 1 வீக்கில் சரியாயிடும்.
0: நல்லது,
2: 99% அப்படி தான் வரும், டெங்கு ஜுரம் வந்தாலுமே 99% சரியாயிடும். அந்த 1% மக்களில் தான் இந்த சிவியர் டெங்கு, சிவியர் டெங்குன்றது நம்ம ரெண்டாக பிரிப்போம், டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர், அதாவது உடம்புல இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து கசிவு, கசிவு வந்து வர அறிகுறிகள், அல்லது டெங்கு ஷாக் சின்ரோம், உடம்புல இருக்க நீர் சத்து ஓவராக குறைஞ்சு அது சரி பண்ண முடியாமல் ஒரு ஷாக் ஸ்டேஜுக்கு பேஷண்ட் போகிறது. இது ரெண்டு தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ஆபத்தான வியாதின்னு வச்சுக்கலாம். அந்த டெங்குல இருக்கிற சிவியர் டெங்குல இது ரெண்டு தான் வந்து ஆபத்தான ஒரு வியாதி. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிவியர் வாமிட்டிங், ஒரு ப்ளீடிங் டெண்டன்சி திடீர்னு வந்து நல்லாயிருக்கும், திடீர்னு மூக்கு வழியாக ரத்தம்

0: அல்லது யூரின் வழியாக ரத்தம் வர்றது அல்லது வாந்தி ரத்த வாந்தி எடுக்கிறது இந்த மாதிரி ரத்த கசிவு இருக்கிற எந்த ஸ்டேஜ் அல்லது பிபி நம்ம வீட்டில் என்ன கேட்டால் நீங்கள் ஒரு வீட்டில் வந்து எப்பயுமே ஒரு தெர்மாமீட்டரும் பிபி ஆப்பரேட்டர்ஸும் எல்லாரும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ தான் பிபி ஆப்பரேட்டர்ஸ் ரொம்ப எல்லா இடத்துமே கிடைக்குது, நல்ல ஆட்டோமேட்டிக் பிபி ஆப்பரேட்டர்ஸ் கிடைக்குது, நீங்களே வீட்டில் பிபி பார்த்துக்கலாம். எப்போ வந்து பிபி வந்து 100 குறையுது அப்படின்னு தெரியுதோ, சிஸ்டாலிக் பிபின்னு சொல்லுவாங்க, அது மேலே இருக்கிறது 100 கீழே குறையுதோ, உடனே நீங்கள் மருத்துவரை அணுகிடுங்க, அதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. அதேமாரி ஜுரம் வந்து 101-102 போகுதா, நீங்கள் உடனே மருத்துவரை அணுங்க. நீங்கள் எப்போல்லாம் வந்து மாத்திரையை போட்டு ஜுரத்தை சரி பண்ணிடலாம், நம்ம வீட்டிலேயே வைத்தியம் பண்ணலான்ற எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு விட்டுடுங்க.
1: ஓகே டாக்டர், அடுத்தது ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்கார் டாக்டர். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து?
2: வணக்கம்
0: ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: எனக்கு 68 வயசு ஆகுது ஐயா, நான் ஒரு வாட்ச்மேனா வேலை செய்யறேன் இந்த மகளால.
0: சொல்லுங்க.
2: திறந்தவெளி மைதானம் ஆற்றில அந்த கொசு வச்சு எல்லாம் ஏற்றி வச்சு கொசு பாத்திரம் ஓடாம தடைப்படுகிறேன். அப்படி இருந்தும் எப்படியாவது கை முடியெல்லாம் கடிக்குது. அப்படி இருந்து ஒரு 3 வாட்டி தொடங்கும் ஓடாம பார்த்து, இருந்தாலும் அது கடிக்காம உள்ளது இல்லை. நிறைய கொசு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. இது வரைக்கும் அந்த வித நோய் வரல. இனிமேல் எப்படி தெரியல ஐயா, நீங்க தான் சொல்லணும். அதுக்கு
0: நீங்க இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டா, அது என்னது?
2: அது பிளாட் கட்டி கட்டி இருக்காங்க சார்.
0: பிளாட்ஸ் கட்டிட்டு இருக்காங்க, கட்டி முடிச்சிட்டாங்களா?
2: கட்டி முடிச்சாங்க. ஒரு 3 பேர் வர ஆகிட்டாங்க, இன்னும் 6 பேர் வாங்கணும்.
0: இப்போ கட்டுமான பகுதியில் வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சா, இல்லை அந்த கட்டுமான பொருட்கள் என்ன மீதி இருக்கு, நீர் தேங்கிறது அதெல்லாம் இருக்குதாங்க?
2: ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு, அது கார்பரெல்லாம் கிளீனாக இருக்குது.
0: ஓகே, ஏன்னா இப்போ கொசு வருதுன்னா காரணம் வந்து மெயினாக அந்த கட்டுமான ஏரியாவில் தான் வந்து அதிகமாக கொசு வரும். ஏன்னா அந்த கட்டுமான பொருட்கள் வந்து அப்படியே போட்டு போட்டு போயிடுவாங்க எல்லாரும். அதனால தான் ஃபஸ்ட்டு அதை முதல்ல பாருங்கள். உங்கள் ஏரியா சுற்றி நீங்கள் படுக்கிறீங்கன்னு சொன்னீங்களா, ஒரு இடம் உங்களுக்கு தூங்கிறதுக்கு நேரம் இருக்குமா இரவில்?
2: பக்கத்தில் ஒரு காலி மணங்குது.
0: ஆமாம், ஏன்னா பெஸ்ட்டு வந்து கொசு வலை தான் பெஸ்ட்டு. கொசு வலை வந்து ஓப்பன் ஏரியா வந்து ஒரு இப்போ தான் ஓப்பன் ஏரியாவில் கூட போடுற மாதிரி கொசு வலை தான் கிடைக்குது. அந்த கொசு வேலையை போட்டுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஓடாம மாசம் ஏதாவது ஒரு கிரீம் உடம்புல தடவிலாம். கையில் வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை போட்டுங்க. அதேமாதிரி காலில் சாக்ஸ் போட்டுங்க, ஃபுல் ஹேண்ட் பேண்ட்ஸ், ஃபுல் பேண்ட்ஸ் போட்டுங்க, காலில் சாக்ஸ் போட்டுங்க, கையில் முடிஞ்சால் ஒரு க்ளவுஸ் போட்டுங்க. அது மாதிரி முகத்தையும் உடம்புலையும் எந்தெந்த பகுதியும் ஓப்பனாக வைக்காமல் அதை கவர் பண்ணிக்கிறது தான் மொதல் வேலை. ரெண்டாவது எங்கெங்கே ஓப்பனாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு கிரீம் தடவிக்கலாம். ஏன்னா கொசு கடுக்காமல் தடுக்கிறது தான் மொதல் வழி, வந்த பிறகு அவஸ்தை போகிறத விட. அது மாதிரி நீங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் எங்கே தண்ணி தேங்குதுன்னு பாருங்க. எங்கேயோ தண்ணி தேங்கினா தான் கொசு வந்து அங்கே உற்பத்தியாகி உங்ககிட்ட வர வாய்ப்பு அதிகம். ஒரு 50 மீட்டர் 100 மீட்டருக்கு பக்கத்தில் தண்ணி இல்லைனாக்கா அங்கே உங்கள் வீட்டில் கொசு வர வாய்ப்பே கிடையாது. அது கொஞ்சம் பார்த்துங்க.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேர் வந்திருக்காங்க. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்,
3: செங்கல்பட்டுலேருந்து பழனி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: சார், பகலில் வெளியே போனால் கருப்பு கருப்பாக கொசு புள்ளி புள்ளியாக, அதை கடிச்சிட்டோன்னா கிண்டு கிண்டா வைங்க சார்.
0: சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பகலில் கடிக்கிற கொசுன்னு சொல்கிறீங்க இல்லையா, கருப்பாக புளி புள்ளியா?
3: ஆமாம் சார்.
0: அது பேர் ஏசியன் டைகர் கொசுன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து புளி கொசுன்னு சொல்லுவோம் தமிழில்.
3: சொல்லுங்கள் சார்.
0: அந்த பகலில் கடிக்கிற கொசு, அந்த புளி கொசு தான் டெங்குவை பரப்புகிற முக்கியமான ஏடிஸ் கொசு, சரிங்களா? அது பேர் ஏடிஸ் ஆல்போபிக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவ ரீதியாக. அந்த கொசு தான் டெங்கு பரப்புகிற கொசு. நீங்கள் அதுக்கிட்ட தான் உஷாரணும், அந்த கொசுவில் தான் டெங்கு வரத்துக்கு 100% வாய்ப்பு. ஏன்னா இரவில் கடிக்கிற கொசுவில் மலேரியா வரும், பகலில் கடிக்கிற கொசுவில் தான் டெங்கு வரும். அதனால தான் அதை நீங்கள் வெளியில் போகிறப்போ உங்களை தற்காத்துங்க, கொசு உங்களை கடிக்காமல் பார்த்தீங்கன்னா. பகல் தானே, பகலில் கொசு கடிக்காதுன்ற எண்ணத்தை விட்டுருங்க. பகலில் கடிக்கிற கொசுவில் தான் டெங்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், சரிங்களா? அதனால் கொஞ்சம் உங்களை தற்காத்துக்குங்க.
3: ஓகே, மிக்க நன்றி சார்.
0: நன்றி ஐயா.
1: டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சூழலில் ஒரு நோயாளி மருத்துவரை அணுகலாம், இது தொடர்பான சில சந்தேகங்களை சொல்லுங்க டாக்டர்.
0: என்ன கேட்டால் இப்போ ஃபீவர் ஜுரம் வந்தாலே நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. முன்னெல்லாம் 3 சொல்லிட்டு இருந்தோம், இப்போ ஆனால் இப்போ சீசன்லேயே இப்போ ரெண்டுமே அதிகமாக இருக்குது. டெங்குவும் அதிகமாக இருக்குது, ஸ்கிரப் டைஃபஸும் அதிகமாக இருக்குது, நிறைய நியூஸ்லாம் படிக்கிறோம். அதனால் இந்த டைமில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். என்ன கேட்டால் 2nd ரெண்டாவது நாளே நீங்கள் மருத்துவரை அணுகிடுங்க. அது என்ன சிம்டம் வந்தாலும் சரி, ஜுரம் விடலை, 1st குறையலை, 2nd இன்னும் ஜுரம் இருக்குது, முக்கியமாக இந்த பேக் பெயின், நான் சொன்னாலே அந்த ஃப்ரெட் ஏக்கு, நெறி கட்டுறது, அது மாதிரி ஏதாவது ஒரு புண்ணு உடம்புல தெரியுது, இடுப்புலையோ இல்லை மார்பகுதியோ இல்லைக்குள்ளே ஏதாவது ஒரு புண்ணு. அந்த புண்ணு எப்படி இருக்கணும், இருந்தால் ஸ்கிரப் டைஃபஸில் ஒரு கருப்பாக, ஒரு சிகரெட்டில் சுட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கருப்பாக இருக்கும். சுற்றி ஒரு ரவுண்டாக இருக்காது, வட்டமாக இருக்காது, கொஞ்சம் நீள்வட்டமாக இருக்கும், ஓவன் சொல்லுவோம், நீள்வட்டமாக இருக்கும். சுற்றி இரவு ப்ரௌன் அல்லது ரெட் கலராக நல்ல கருப்பாக, அந்த எஸ்கார் சொல்லுவோம் அது பேர்.

0: அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பொண்ணு உடம்புல இருந்தால் 100% எங்கள் டாக்டர் உடனே பார்த்தாகணும். ஆனால் அது எஸ்கார் வந்து எல்லாருக்கும் இருக்காது, ஒரு 30% தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஜுரம் 102 டிகிரி மேலே இல்லை 101 டிகிரி மேலே ஜுரம் இருக்குது. மற்ற சிம்டம்ஸ் ரொம்ப டயர்னஸ்ஸு, ரொம்ப கை கால் வலி, வாந்தி, என்ன சிம்டம் எதுவுமே சிவியராக இருந்தால் உடனே
1: மருத்துவர்
0: அணுகிறது தான் இப்போ இந்த இருக்க காலகட்டத்துக்கு சிறந்த. நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா, அது இன்னும் இன்னும் முற்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது வந்து நல்லதில்லை. இப்போ சீசன்றதால இப்போ பருவ காலம் இல்லைங்களா, வெயிட் பண்ண இந்த டைமில் வெயிட் பண்ண வேண்டாம்.
1: ஓகே ஓகே டாக்டர். நேர்களே, 3:22 ஆயிட்டிருக்கூடிய இந்த தருணத்தில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்ம நிலையத்துக்கு வருகை தந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு டெங்கு மற்றும் உன்னி காய்ச்சல் தொடர்பான பொது மருத்துவர் டாக்டர் கருணாகரன் அவர்கள் தான். அவரோட உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் டெங்கு காய்ச்சல் குறித்தோ இல்லை உன்னி காய்ச்சல் குறித்தோ உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 298600038 2952555 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து நாம டாக்டரோட இன்னும் பல தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம நிலையத்துக்கு வருகை தந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு டெங்கு மற்றும் உண்ணி காய்ச்சலுக்கான பொது மருத்துவர் டாக்டர் கருணாகரன் அவர்கள். அவர்கிட்ட உங்களுக்கு டெங்கு மற்றும் உண்ணி காய்ச்சல் குறித்தான பல சந்தேகங்கள் இருக்கக்கூடிய நேர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 298-6003-8295-2 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், நீங்கள் டாக்டரோட பேசலாம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: சார் வணக்கம் சார். இப்போது இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்களா, வெறுத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் வர மாதிரி இந்த காய்ச்சல் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்களா சார்?
2: ஆமா.
1: அதாவது வந்து 2 வயசு, 3 வயசு, 1 வயசு பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எப்படி பாதுகாப்பா இருக்கணும், எப்படி எல்லாம் இது பண்ணணும், அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார்.
2: ரொம்ப முக்கியம், நீங்க 2 வயசு குழந்தைன்னு சொல்றீங்க,
1: எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு.
2: ஆமா, கொசு கடியா பாத்து

0: அதுதான் முத தலையாய கடமை. ஏன்னா அதுங்களுக்கு சொல்ல தெரியாது, சின்ன குழந்தைங்க இல்லையா. சார் சொல்லுங்க சார். அதான் கொசு கடிக்காம பார்த்துங்க, ஆமாம் பசங்க விளையாட போகிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து வெளியில் விளையாட போகிறாங்க, ஒரு புதர் இருக்க இடம் இல்லை செடி கொடிகள் நிறைய இருக்க இடம் அந்த மாதிரி இடத்துல விளையாட போகிறப்போ நீங்கள் பசங்களை வந்து சொன்ன மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை போட்டு ஃபுல் சாக்ஸு ஷூ போட்டு கையில் ஒரு க்ளவுஸ் போட்டு விளையாட அனுப்புங்க. அது ஒரு வகையில் கொசுக்கடியில் வந்து தடுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் தூங்குறப்போ கொசு வலையை கண்டிப்பாக உபயோகப்படுத்துங்க. சின்ன பசங்களுக்கு பெஸ்ட்டு கொசு வலை தான். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது க்ரீம் ஓடமாசோ ஏதாவது ஒன்று மேலே அப்ளை பண்ணலாம். எந்தெந்த பகுதி திறந்துருக்கோ அந்தந்த பகுதியில் அதை அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு கையில் ஒரு க்ளவுஸு ஃபுல் ஹேண்ட்ஸ் ஃபுல் பேண்ட்ஸ் போட்டுங்க, சாக்ஸ் போட்டு படுக்க வைங்க எந்த சின்ன பசங்களையும். அதுதான் நல்லது. கொசுக்கடி வந்து காத்துக்கிட்டாலே நீங்கள் டெங்குலேருந்து தப்பிச்சிடலாம்.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேரம் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க டாக்டர். வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிறது
2: சார்? வணக்கம் சார், நான் பட்டாபுரம்லேருந்து ராதா பேசுகிறேன்
0: சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
2: வணக்கம் சார், சார் டாக்டருக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: சார் இந்த ஜுரம் வந்து மாறிச்சு, அதுக்கப்புறம் இந்த முதுகு வலி, இந்த காது வலி, இந்த தலைவலி அப்படியே மெல்ல மெல்ல மாறிடுங்களா?
0: மெல்ல மெல்ல
2: மாறிடுமா? அப்படியே இல்லை காலம் ஒரு மாதம் கிட்ட ஆகுமா?
0: அது அந்த டெங்கு ஜுரம் பொறுத்தவரைக்கும், நான் டெங்கு ஜுரம் மட்டும் இல்லை பொதுவாக எந்த வைரஸ் ஜுரம் வந்தாலுமே அந்த அறிகுறிகள்லாம் ஜுரம் சரியாயிடும். இந்த ஆபத்தான இந்த அறிகுறிகள் எல்லாமே போயிடும். இந்த டயர்ட்னஸ், இந்த கை கால் வலி சொல்கிறீங்க இல்லையா, அது சில பேருக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது நம்மளோட உடம்பு இதை பொறுத்தது, நம்ம உடல இருக்கிற எதிர்ப்பு சக்தி சொல்லணும்னா எதிர்ப்பு சக்தி சொல்லுங்க. அதான் அது கொஞ்ச நாள் இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து 10 நாள் 15 நாளுக்கு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி ஒரு வாரத்தில் சரியாயிடும், பயப்படாதீங்க. நீங்கள் தண்ணி நிறைய குடிங்க, கொஞ்சம் கரெக்டாக தூங்குங்க, ரெண்டும் செய்யுங்க, நல்லா தூங்க. 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு கணக்கு வச்சு தூங்குங்க, உங்கள் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடுங்க.
2: சரிங்க சார்,
0: இது ரெண்டும் பண்ணுங்க. நீர் சத்து நல்லா நல்லா கரெக்டாக தண்ணி குடிங்க. இது மூணு பண்ணினாலே நல்லா பார்த்துக்கலாம் உங்களை. தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி
1: டாக்டர். இப்போ இந்த காய்ச்சல் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் வந்து தங்களுக்குத்தானே வீட்டிலேயே சுய மருத்துவம் பார்த்துக்க முடியுமா இவங்களால?
0: அது ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு அதுதான். நம்ம என்ன பண்ணுவோம், ஜுரம் வந்தோன்னா நான் பாராசிட்டமால் போட்டுங்கன்னு சொல்கிறேன், அது ஒரு பக்கம். ஆனால் அதுக்காக எல்லா ஜுரத்தையும் நம்ம வந்து பாராசிட்டமால் தாண்டி ஒரு ஆன்டிபயாட்டிக் நம்மளே எடுத்து போட்டுக்கிறது, மெடிக்கல் ஷாப்பில் போய் ஜுரம் வருது ஏதாவது மாத்திரை கொடுன்னு சொல்லி வாங்கி போடுறது, ரெண்டாம் நாள் மூணாம் நாள் அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. முதல் நாள் ஜுரம் ஓகே, நீங்கள் ஒரு பாராசிட்டமால் வாங்கி போடலாம். ரெண்டாம் நாள் ஜுரம் வருது அல்லது அதீதமான ஜுரம் இருக்குது, வேறு சிம்டம்ஸ் நான் சொன்னேன்ல, இந்த வார்னிங் சைன்ஸ் அப்படின்ட்டு, இந்த வாந்தி வயிற்றுவலி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தோணுதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவரையோ.
3: एशियन गेम्स 2026 आईची नगोया।
4: हेलो एंड अ वेरी वार्म वेलकम टू ऑल द लिसनर्स ऑफ आकाशवाणी। मैं हूँ दोस्तों साक्षी मांडवाल, और इस वक्त मेरे साथ यहाँ स्टूडियो में मौजूद है शाबाब अनवर, और हम लेकर आ गए आपके लिए ऑन गोइंग एशियन गेम्स 2026 के लाइव अपडेट्स। घड़ी में बज रहे इस वक्त दोपहर के 3:30 बजे, और इस अपडेट की शुरुआत मैं एक निराशाजनक खबर के साथ करने वाली हूँ दोस्तों, क्योंकि विमेंस वर्ल्ड फाइनल के अंदर भारत की लोन रिप्रेजेंटेशन जो कि थी प्रणति नायक, उनसे हमारे सारी उम्मीदें अब समाप्त हो चुकी हैं। जी हाँ, प्रणति नायक्स मेडल्स होप इन द वुमेन्स वर्ल्ड फाइनल आर ओवर। इंडियाज लोन जिमनास्ट स्कोर 13.100 आफ्टर हर टू अटेम्प्ट्स, बट स्ट्रॉन्गर परफॉर्मेंसेज फ्रॉम यू सियो जोंग, अनचंग ओक एंड डू सियो पुश्ड हर डाउन द स्टैंडिंग्स टू द 6th पोजिशन। उज्बेकिस्तान 51-year-old लेजेंड ओक्सना चुसोवितिना देन स्कोर 13.199 टू मूव अहेड ऑफ प्रणति एज वेल। तो इस खबर के साथ मैं यहाँ से अब अगली अपडेट की ओर इशारा कर रुख करूँगी, और उसके पास हम चलेंगे शबाब के पास।
5: जी, आज बॉक्सिंग की मुक्केबाजी का जो मुकाबला है जिसमें भारत की भागीदारी थी वो समाप्त हो चुका है आज के दिन, और कुल कहा जाए कि आज का दिन जो भारतीय मुक्केबाजी में दिल तोड़ने वाला रहा है एक तरह से कहा जाए तो। सुमित, जैसा कि हम आपको अपडेट दे चुके हैं पहले, एक ऐसे समय पर घायल होकर बाहर हो गए जब वो जीत के करीब आते हुए नजर आ रहे थे। उसके बाद महिला वर्ग में अगर देखा जाए तो भारत की साक्षी चौधरी से काफ़ी उम्मीदें थीं, क्योंकि उन्होंने शुरुआती राउंड में ओलंपिक पदक विजेता को हराया था, कॉमनवेल्थ गेम में स्वर्ण पदक विजेता है, काफ़ी ज़्यादा उम्मीद थी, अच्छी शुरुआत भी उन्होंने की थी, लेकिन वो अपने मुक

0: அப்படின்னு எஸ்டி கூட போட மறந்துடாதீங்க. 2 9 8 6 0 0 3 8 2 9 5 2 0 5 5 4 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர், இப்போ நம்ம நிறைவாக பேசும்பொழுதே பேசியிருந்தோம், சுயமாக மருத்துவம் வீட்டிலே அவங்களே இந்த காய்ச்சல் ஏற்படக்கூடிய நபர்கள் நோயாளிகள் சுயமாக மருத்துவம் பார்த்துக்கக்குள்ளேயே அந்த தருணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இடையில தான் இந்த ஒரு தடங்கள்லாம் இல்லை, நம்ம பேச தொடர்ந்து பேசலாம். இது குறித்து பேசுங்க டாக்டர்.
1: இது ரொம்ப முக்கியமான கேள்வி சார் கேட்டது. அதாவது வீட்டிலேயே வைத்தியம் பண்ணலாமான்னு கேட்டாக்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஜுரம் வந்தா ஒரு நாள் சரி, மறுநாள் நீங்க வந்து
2: பார்த்துருங்க. அதுவும் பர்டிகுலராக நான் ஏற்கனவே சொன்ன அந்த வார்னிங் சைன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதீதமான ஜுரமோ இல்லை வயிற்றுவலியோ இல்லை என்ன சிம்டம்ஸ் எதுவாக இருந்தாலுமே 2 நாள் ஜுரம் நீங்கள் தயவு செஞ்சு மருத்துவரை

0: ரெண்டாம் நாள் ஜுரம், நீங்கள் தயவு செஞ்சு மருத்துவரை பார்த்து அவர்கிட்ட ஒரு செக்கப் பரிசோதனை பண்ணிக்கிங்க. மருத்துவர் பார்த்து சொல்லட்டும் உங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு தேவைன்னா ரத்த பரிசோதனை பண்ணுறதோ என்னதோ அவர் முடிவு பண்ணட்டும். தயவு செஞ்சு நீங்களாக மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ மாத்திரை ஏதாவது அவங்க தர மாத்திரையை போட்டுக்கிறதோ அதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க.
1: ஓகே டாக்டர், இந்த பாதிப்பு உள்ளவர்களும் என்னென்ன பரிசோதனை முறைகள் மேற்கொள்ளப்படுது டாக்டர்?
0: பரிசோதனை முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ டெங்கு பொறுத்த வரைக்கும் கிளினிக்கலாகவே டயக்னோஸ் பண்ணிடலாம். அது இல்லாமல் இப்போ டெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா பிளட் டெஸ்ட்டில் ரத்த பரிசோதனைகளில் NS1 ஆன்டிஜன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணும். அது அந்த முதல் அந்த 5 நாளுக்குள்ளேயே ஜுரம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 5 டேஸ் முதல் 5 நாளைக்குள்ளே டெஸ்ட் பண்ணணுனாக்கா NS1 ஆன்டிஜன் டெஸ்ட்னு இருக்குது. அதில் வந்து தெரிஞ்சிடும் அது வந்து அந்த நோய் கிருமியோட ஆன்டிஜன், ஆன்டிஜன்னா நோய் கிருமியோட அந்த ஒரு பகுதி, அது வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது IgM ELISA அப்படின்னு ஒரு ஆன்டிபாடி, அது அது வந்து ஆன்டிபாடின்றது வந்து நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற ஒரு புரதம், அந்த கிருமி உள்ளே வந்ததுனால நம்ம உடம்பு வந்து எரிப்பு சக்தி உற்பத்தி பண்ணுற ஒரு புரதம், அதுதான் வந்து ஆன்டிபாடி. இது வந்து 5வது நாளுக்கு அப்புறம் தான் இது தெரியும். இது ஒரு 3 மாதம் வரைக்கும் அந்த IgM ஆன்டிபாடி இருக்கும். அதனால் இந்த 2 டெஸ்ட் வந்து டெங்குக்கு NS1 ஆன்டிஜன் பண்ணலாம், IgM பண்ணலாம். IgM பண்ணால் இதுக்கு முன்னாடி வந்த டெங்கு டெஸ்ட்டு கூட நமக்கு தெரிஞ்சிடும். 3 மாதம் முன்னாடியோ 3 மாதம் முன்னாடியோ வந்த டெஸ்ட்டு கூட நமக்கு ஏற்கனவே டெங்கு வந்திருக்கலன்னு தெரியும். ஏன்னா டெங்கு ரிப்பீட்டடாக வர ஒரு வியாதி தான். ஏன்னா 4 வகை இருக்குது, 1, 2, 3, 4 DENV1 இருக்குது, அதில் எது வேணால் எப்போ வேணால் வரலாம். அதனால் அது இந்த 2 டெஸ்ட் மூலமாக பார்த்துக்கலாம். பட் இதை மருத்துவர் பரிசோதனை பரிந்துரை பண்ணால் மட்டுமே பண்ணிங்க, நீங்களாக போய் பண்ணணும் அவசியம் பொதுவாக இருக்காது. அதுமாதிரி ஸ்கிரப் டைஃபஸ் பார்த்தோம்னாக்க திருப்பி அதேமாதிரி அதே IgM ELISA தான். இது வந்து ஆன்டிபாடி இந்த புரதத்தை டெஸ்ட் பண்ணுறது. இது என்னென்னா இது வந்து மொதல் வாரத்தில் தெரியாது, அது அதுதான் ப்ராப்ளமே. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் வந்து PCR-னு ஒரு டெஸ்ட், அது ரொம்ப எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்காது, அந்த டெஸ்ட்டில் மட்டும்தான் அது தெரியும். மற்றபடி ELISA IgM டெஸ்ட்னது 2வது வாரத்தில் தான், ஒரு 5 நாள் 6 நாளுக்கு அப்புறமா தான் அது வந்து ரத்தத்தில் தெரியும். அதனால் நீங்கள் முத நாள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டாம். நாங்கள் சில வியாதிகளுக்கெல்லாம் வந்து ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி மருத்துவத்தை ஆரம்பிச்சிரும், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிரும். அந்த வகையில் ஸ்கிரப் டைஃபஸ்க்கும் டெங்குக்கும் சில இன்னும் சில முக்கியமான வியாதிகளுக்கெல்லாம் அந்த ரிப்போர்ட் அந்த பரிசோதனையோட முடிவு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மருத்துவத்தை ஆரம்பிச்சிடலாம். அது மருத்துவர் முடிவு பண்ணுவார் நீங்கள் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னாங்க சரிங்களா.
1: இந்த காய்ச்சலால் எந்த வயதினருக்கு அதிகமான ஆபத்து ஏற்படும் டாக்டர்?
0: பொதுவாக டெங்கு வந்து குழந்தைகளை தான் அதிகமாக பாதிக்கும், சிறியவர்களை தான் அதிகமாக பாதிக்குது. ஆனால் சிறுவர்களுக்கு அதிகமாக டெங்கு வறுமை தவிர இந்த நோயால் வர தீவிர பாதிப்பு வந்து பசங்களுக்கு கம்மி, சிறுவர்களுக்கு கம்மி. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன பசங்க வந்து பொதுவாக வந்து டெங்குவை வந்து தாங்குவாங்க, டாலரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை டாலரேட் பண்ணுவாங்க. அதுமாரி பெரியவங்களுக்கு பொதுவாக டெங்கு கம்மியாக தான் வரும் பசங்களை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அவங்களுக்கு வர அந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சமயத்தில் ஃபேட்டல் உயிர் பாதிப்பு வரவளவுக்கு கூட வரலாம்.
1: டாக்டர், இந்த காய்ச்சலால் கட்டுப்படுத்த என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள், இந்த காய்ச்சலை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுது டாக்டர்?
0: டெங்கு பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் ஆன்டிபயோட்டிக் கிடையாது, ஏன்னா வைரஸ்க்கு பொதுவாக ஆன்டிபயோட்டிக் கிடையாது. அதனால் சப்போர்ட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம். மெயினாக நம்ம வந்து மற்ற உடம்புல இருக்க நீச்சத்து குறையாமல் ஜுரத்துக்கு ஒரு பேரஸ்டமால் அது மாதிரி என்னென்ன தேவையோ அந்தந்த சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாந்தி இருக்குன்னா ஒரு வாந்திக்கான சில மருந்து மாத்திரைகள் தேவைப்பட்ட ஊசி அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாம் மருத்துவர்கள் முடிவு பண்ணுவாங்க. வைரஸ்க்கு பொதுவாக தடுப்பூசி மட்டும்தான் இருக்குது, வைத்தியத்துக்கு கிடையாது. அதுவும் தடுப்பூசின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கியூ டெங்கான்னு ஒரு தடுப்பூசி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 நாடுகளில் உபயோகப்படுத்திட்டுருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து இப்போ July 26 அதில் தான் வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ Phase 3 trial அதில் இருந்துட்டுருக்கு. இப்போ வந்துடும், 27 வந்துடுது, 27 வந்து ஒரு 1st half வந்துடும். அது வந்துடுச்சுனாலேயே நமக்கு அந்த தடுக்கிறதுக்கு நிறைய உபயோகமாக இருக்கும்.
1: ஆமாம் டாக்டர், இந்த காய்ச்சல் ஏற்பட்ட ஒரு நோயாளி நோயுற்ற காலத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டாம், எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், இது தொடர்பான தகவலை சொல்லுங்கள் டாக்டர்.
0: எது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடாது வீட்டிலேயே, செகண்ட் டேக்கு மேலே வீட்டில் வெயிட் பண்ணக்கூடாது, உடனே மருத்துவர் அணுகிறணும் ஒன்று. ரெண்டாவது வந்து சுய வைத்தியம் பண்ணவே பண்ணாதீங்க, நீங்களாகவே போய் எந்த வைத்தியமும் பண்ணிக்காதீங்க. மூணாவது நீங்களாக போய் பரிசோதனை எதுவும் பண்ணாதீங்க. இந்த ஜுரமாக தான் இருக்கும், டெங்கு டெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை டைஃபஸ் ஜுரம் அது ட்ரை பண்ணுங்கள். அது உங்களால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், எல்லா ஜுரமும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஒரு மருத்துவர் பார்த்தாருன்னா அவர் வந்து சில அறிகுறிகளை வச்சோ அவங்கள

0: சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்லும். அதை வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன ஜுரம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்றத வச்சு என்ன பரிசோதனை பண்ணுன்றதையும் அவங்களே முடிவு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதை அவங்ககிட்ட விட்டுருங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பண்ண வேண்டியது அதே மாதிரி டீஹைட்ரேஷன், நீர் சத்து உடம்புல குறையாமல் பார்த்துங்க. அதை பண்ணினாலே உங்களுக்கு வரக்கூடிய பல காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதால் வர்றது தான் முக்கியமான பாதிப்புகள் எல்லாமே. தண்ணி மட்டும் நிறைய குடிங்க, நீர் சத்து குறையாமல் பார்த்துங்க, அதை பண்ணிங்கனாலே போதும்.
1: ஓகே ஓகே டாக்டர்,
0: சரிங்களா?
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து டாக்டரோட நிறைய உரையாடல் இருக்கும், தொடர்ந்து இணைந்திருங்கள். வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திற்காக உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு.

0: நேரில் 3:45 ஆகிட்டிருக்கூடிய இந்த தருணத்தில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோடு நடந்துருக்கிறீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டெங்கு மற்றும் உன்னி காய்ச்சலுக்கான பொது மருத்துவர் கருணாகரன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வருகை தந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. டாக்டர்கிட்ட நிறைய பேசியிருக்கோம். அந்த வகையில் டாக்டர், இந்த காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்ட நோயாளி எந்த மாதிரியான உணவு முறைகளை பின்பற்றணும், எதை தவிர்க்கணும், இது தொடர்பான தகவல்களை சொல்லுங்கள் டாக்டர்.
1: அதாவது இப்போது எல்லா ஜுரத்திலுமே அவங்களுக்கு வந்து பசி அந்தளவுக்கு எடுக்காது, பசி கம்மியாக இருக்கும். அதேமாதிரி ஜீரண சக்தியும் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் எண்ணெயில் பொறித்த வறுத்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அதேமாதிரி ஆவியில் வேக வச்ச உணவுகள் வந்து கொஞ்சம் நல்லா ஜீரணம் ஆகும் இந்த டைமில். அதனால் நீங்கள் ஆவியில் வேக வச்ச ஒரு இட்லி, இடியாப்பம், ஆப்பம், அரிசி சாதம் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. வறுத்ததையும் பொறிச்சதையும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க, ஏன்னா ஜீரண சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக அந்தளவுக்கு இருக்காது. ரெண்டாவது, பசி உங்களுக்கு கம்மியாக இருக்கும், அதனால் வந்து நீர் சத்து குறையாமல் பார்த்துங்க. உங்கள் பசிக்கு ஏற்ற மாதிரி உணவு முடிவு பண்ணுங்கள். ரொம்ப காரமான உணவுகளையோ மெயினாக அந்த நான் வெஜிடேரியன்ஸை கொஞ்சம் குறைச்சிங்க. அதெல்லாம் ரொம்ப அந்தளவுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் வெஜிடேரியனில் நல்ல ஆவியில் நல்லா வெந்த ஐட்டம்லாம் சாப்பிட்றது உங்கள் உடலுக்கும் ஜீரண சக்திக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும்.
0: ஓகே ஓகே டாக்டர். இப்போ இந்த நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு வீட்டில் ஒரு நோயாளி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க குடும்பத்தாரோ இல்லை அவங்க நண்பர்களோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடலாம்? ஏன்னா அவங்களுக்கும் இந்த நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்காக என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் டாக்டர்?
1: ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, ஒருத்தர்கிட்டருந்து வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு இந்த நோய் பரவுமான்றது அவங்க சந்தேகமாக இருக்குது. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, கண்டிப்பாக இந்த நோய் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தர்கிட்ட பரவே பரவாது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை. ஆனாலும் உங்களுக்கு அதே கொசுவோ இல்லை வேறு எதுவும் காரணத்தோடு உங்களுக்கு ஜுரம் வர வாய்ப்பு இருக்குன்னு தோணுச்சுனாங்க, உங்கள் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த நிலவேம்புன்னு ஒன்று இருக்காது, குடிக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் அது வந்து நீங்கள் ஜுரம் டைம்லையோ இந்த கொமட்டல் டைம்லையோ வாந்திருக்கிற டைம்லையோ அந்த பேஷண்ட்டு கொடுத்துடாதீங்க. அவங்களால கண்டிப்பாக அதை குடிச்சிட்டு இன்னும் வாந்தி அதிகமாக பண்ணத்தால் அதை டாலரேட் பண்ண முடியாது. அதுமாதிரி இந்த பப்பாளிச்சாருன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து இந்த தட்டணுக்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு இது. அதுவும் வந்து ரொம்பலாம் அதிகப்படுத்தாது, இந்த ஜுரம் சரியான தானாகவே அந்த பிளேட்லெட்ஸ் இந்த தட்டணுக்கள் வந்து நல்லா பழைய லெவலுக்கு வந்துடும். நீங்கள் அதனால் இதெல்லாம் வந்து நோயாளிகிட்ட ட்ரை பண்ணாதீங்க. அந்த பப்பாளிச்சாறு கொடுக்குறேன், நிலவேம்பு கொடுக்குறேன்ட்டு அவங்கள்ட்ட ட்ரை பண்ணாதீங்க. வேணா வீட்டில் இருக்க மற்றவங்க வேணா அதை எடுத்துங்க. அந்த டைமில் ஒருத்தருக்கு ஜுரம்னாக மற்றவங்க வேணா ஒரு நிலவேம்பு அந்த அளவு பார்த்து குடிங்க. ஓவராக குடித்தாலும் உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் சொல்லக்கூடிய வயிறு

0: ஒன்றா வாய்ப்பு இருக்குது. அதனால் அளவாக குடிங்க. பப்பாளி சாரம் அது மாதிரி அளவாக குடிங்க. நோயாளிக்கு கொடுத்து அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க.
1: ஓகே ஓகே டாக்டர். இப்போ இந்த டெங்கு உண்ணி காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் சில விஷயங்கள் இதெல்லாம் தவிர்க்கலாம். இந்த விஷயங்களெல்லாம் இப்போ முதல்லே சொல்லியிருந்தீங்க. வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த குப்பை கூளங்களெல்லாம் துப்புரவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது வராமல் தவிர்க்கிறதுக்கான வேறு என்ன வழிமுறைகளை பின்பற்றலாம் டாக்டர்?
0: இப்போ ஸ்கிரப் டைஃபஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த செடி கொடிகள்கிட்ட தான் இருக்கும் அதிகமாக. அதனால் நீங்கள் ஒரு இப்போ நம்ம வீட்டில் இப்போ நகர்ப்புறங்களை வசிக்கிறோம் இல்லையா, இப்போ வந்து வீட்டில் செடி வளர்க்குறோம், ஒரு ஜன்னலில் செடி வச்சுருக்கோம்னா இப்போ தண்ணி ஊற்றுறீங்கன்னாக்க தண்ணி தேங்காத அளவுக்கு ஊற்றுங்க. இந்த மண் வந்து ஈரப்பாதம் இருந்தாலே போதும் செடிக்கு. நீங்கள் தண்ணி ஃபுல்லாக உரப்பி தேங்க வைக்காதீங்க. அதுமாதிரி வீட்டுக்குள்ளே இந்த கிச்சனில் பாத்ரூமில் ஏதாவது டம்ளரோ ஏதாவது பாத்ரூமோ ஏதாவது ஒன்று அன்அட்டண்டடாக விட்டுறாதீங்க தண்ணியோட. அதில் தான் கொசு வந்து முட்டையிடறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுமாதிரி வீட்டுக்கு வெளியில் உங்கள் வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு டயரு அந்த சிரட்டை அதெல்லாம் வந்து இது வந்து டெங்குக்காக கொசுக்காக. ஸ்கிரப் டைஃபஸ் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி இல்லையா, அந்த பூச்சி வந்து அந்த புதர் செடி கொடியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலாம் போனீங்கன்னாக்கா ஒரு புல்வெளிக்கு போகிறீங்கன்னாக்கா வெறும் புல்வெளி மேலே அப்படியே படுக்கிறது, அப்படியே செருப்பு படாமல் நடக்கிறது, புல்வெளிக்குள்ளே போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி போயிட்டு வந்தீங்கன்னாக்கா வந்த உடனே குளிச்சுட்டு அந்த ஆடைகளை மாற்றிடுங்க, ஆடைகளை துவைக்க போட்டுருங்க, அது பண்ணலாம். வீட்டுக்குள்ளே பொதுவாக அந்த மைட்ஸ் அந்த உண்ணிகள் வந்து பொதுவாக இருக்காது. இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கனாலே அந்த மைட்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வளரதை தடுக்க முடியும்.
1: ஓகே ஓகே டாக்டர். இப்போ இது இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்காக அரசு மேற்கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன டாக்டர்?
0: அரசு இப்போ கொஞ்சம் தீவிரமாக தான் பணியாற்றிட்டுருக்கு. மெயினாக இந்த கொசு ஒழிப்பு, கொசு ஒழிப்பு அதை வருஷக்கணக்காக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு முறையும் கொசு ஒழிப்புக்குன்னு நிறைய
1: நிதி
0: ஒதுக்கிறதும் சரி அதுக்கான வேலைகள் செய்யறது நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த முறை அதை கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். மெயினாக இந்த டைமில் இந்த இது பருவகாலம்லையே இந்த டைமில் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். நான் கொஞ்சம் அரசாங்கத்தை பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க. கொசு மருந்து அடிக்கிறது பொதுவாக எந்த இடத்துல ஒரு டெங்கு காய்ச்சல் கண்டுபிடிச்சிருக்காலோ அந்த ஏரியா கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே கொசு மருந்து அடிக்கிறது. அதுமாதிரி மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நடுவில் டிவி ப்ரோக்ராமில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுறது, அந்த மாதிரி மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. பயம் வேண்டாம், நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஆனாலும் தற்காத்துங்க, உஷாராக இருக்கிறது நல்லது இல்லையா?
1: ஓகே ஓகே டாக்டர். இப்போ இது குறித்தான ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது டாக்டர். இப்போ இதுக்காக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொலைபேசியங்களில் சிகிச்சைக்காக மருத்துவமனையை நாடுறதுக்காக பல நோயாளிகளுக்கான சிகிச்சைக்கான மருத்துவ முறைகள் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் எதனா இருக்குங்களா டாக்டர்? அந்த மாதிரி எதுவும்
0: இது இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இது
1: முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
0: ஆமாம்.
1: ஓகே ஓகே டாக்டர். நிறைவாக நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரைகள்னால் இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்காக நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரைகள்னால் என்னென்ன டாக்டர்?
0: எப்பவுமே வந்து வருமுன் காப்போம், அதுதான் வந்து நம்மளோட தலையாய மந்திரமாக இருக்கணும். எந்த வியாதியுமே வந்த பிறகு அவஸ்தப்படுறத விட வருமுன் காக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து தொற்று வியாதிகள் தான் இல்லைங்களா. இதை ஈஸியாக வருமுன் காத்துடலாம். கொஞ்சம் உஷாராக இருந்தாலே நம்ம வந்து எல்லாம் காத்துடலாம். கொசு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கணுன்ட்டு கொசுலாம் தற்காத்துங்க. அதேமாரி இந்த டைஃபஸ் அந்த மைட்டு அந்த உண்ணிக்கிட்டேருந்து நம்மளை தற்காத்துங்க. புல்வெளியில் நடக்கிறது, வெறும் தரையில் வெறும் புல்வெளியை போய் படுத்துக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். வருமுன் காத்தாலே அதுதான் வந்து இந்த வியாதியை சரி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்கணும் வந்த பிறகு அவஸ்தப்படுறதோட.
1: ஓகே
0: சரிங்களா.
1: ஓகே டாக்டர். இப்போ கூடுதலாக நீங்க சொல்லணும்னு நினைக்கக்கூடிய கருத்துக்கள் எதனா இருந்தால் விடுபட்டு இருந்தால் அது கூடுதலாக நீங்க சொல்லணும்னு நினைச்ச சொல்லலாம் டாக்டர்.
0: சரி, இது எல்லாமே வந்து வெறும் ஒரு தொற்று வியாதிகள் தான், அதனால இதை பத்தி நீங்க ரொம்ப பயப்பட தேவையில்லை. இப்போ நிறைய இடையில டிவிலெலாம் நிறைய நியூஸ் வருது, இந்த இடத்துல இந்த சாவு, இந்த இடத்துல இவ்வளோ பாதிப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் வரதான் செய்யும். அதனால் நீங்கள் அதை பார்த்து பதற்றம் அடையாதீங்க. நீங்கள் உங்களை பாதுகாத்துங்க, உங்கள் ஃபேமிலியை பாதுகாத்துங்க, உங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் சுகாதாரமாக வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த வியாதியிலேருந்து உங்களை காத்துக்கலாம். பயப்படாதீங்க. அதனாலும் கொஞ்சம் எது எது தேவையோ அந்த முற்காத்துக்கான எல்லா நடவடிக்கையும் கொஞ்சம் எடுத்துங்க. உங்கள் ஃபேமிலியை பாதுகாத்துங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேமிலியை பாதுகாத்தாலே நாடு சுபிட்சமாக இருக்கும்.
1: ஓகே ஓகே டாக்டர். நீங்கள் கவிஞரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர். தமிழில் உங்களுக்கு பிடித்த கவிதை தொடர்பான விஷயங்கள் எதனால் நீங்கள் நேர்களோடு பகிர்ந்துக்கலாம்னா பகிர்ந்துக்கலாம் டாக்டர். நீங்கள் எழுதின கவிதை இல்லை உங்களுக்கு நினைவு, மற்ற கவிஞர்களில் நீங்கள் கவி

0: உங்களை கவர்ந்த கவிதை இருந்தாலும் அதையும் வாசிக்கலாம்.
1: சரி, இந்த கேள்வி நான் எதிர்பார்க்கல இந்த இடத்துல. இருந்தாலும் கேட்டீங்க, கவிதைகள்லாம் எனக்கு நிறைய கவிஞர்களை பிடிக்கும். கண்ணதாசன் தொடங்கி வைரமுத்து எல்லாமே நம்மளை வழிநடத்தின கவிஞர்கள் தான். நான் கூட ஓரளவுக்கு கவிதை எழுதணும்னு நினைக்கிறேன். நான் சில கவிதைலாம் எழுதியிருக்கேன். நான் இங்கே ஸ்டான்லி தமிழ் மன்றத்தில் நான் தான் ஆலோசகராக இருக்கிறேன்.
0: மகிழ்ச்சி.
1: அதனால் ஒவ்வொரு முறையும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நல்லா நடத்துறது மட்டும் இல்லாமல் ஏதாவது கவிதையை படிக்க முயற்சி
0: பண்ணிகிட்ருக்கேன்.
1: கேட்டதால் நான் வேணால் ஒரு சின்ன கவிதை மாதிரி ஒன்று சொல்கிறேன். அது கவிதையெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இங்கேயே தொடங்கி எப்படியோ வழிமாறி திசையே புரியாமல் பயணிக்கிறது என் பாதை. பார்வை தெரியாமல் தெரித்து ஓடும் குருட்டு பூனை போல என்னை இழுத்து கொண்டு வாழ்க்கை தரிகட்டு ஓடுகிறது. அடுத்து நடப்பதை அறியக்கூடிய நேரமின்றி இருகப்பற்றிய விதியின் கைகளை விலக்கிவிட முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றேன். வெற்றியை தேடி தேடி ஓடி களைத்து மூச்சரைத்து ரத்தம் உருக உருக தோல்வி என்னை தழுவிக்கொள்கிறது. ஆனாலும் இன்னமும் சிரித்த முகத்துடன் நான்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப அற்புதமான கவிதை. ஏன்னா ஒவ்வொரு கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் சரி எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னு சொல்லணும்.
1: ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த அனைத்து இந்திய தொலைக்காட்சி எஃப்எம் ரெயின்போ 101.4 என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும்.
0: நன்றி நன்றி டாக்டர். நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்மளோட நிறைய கருத்துக்களை தன்னுடைய பதில்கள் வாயிலாக எடுத்துக்கூடிய டாக்டர், டெங்கு மற்றும் உண்ணி காய்ச்சலுக்கான சிறப்பு மருத்துவர் கருணாகரன் அவர்கள் வருகை தந்து நம்ம நிகழ்ச்சியை சிறப்பித்தார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். டார்கன் திரைப்படத்துக்காக.

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स।
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சத்னம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ரெயின்போ 101.4 இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. எஸ், காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் இந்த வேளையில இணைஞ்சிருக்கிறேங்க. எஸ், மார்னிங் டைம் இருந்தாலும் சரி, ஈவினிங் டைம் இருந்தாலும் சரி, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. மனசுக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தேடி இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குல்ல. ஜாலியான சாங்ஸோட சூப்பரான ஒரு கேள்விகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கண்டுபிடி கபடி கபடி கபடி. எஸ், அந்த வார்த்தைகளை நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஒரு வார்த்தையினுடைய முன்பின் எழுத்துக்கள் மட்டும் நான் சொல்லுவேன், நடுவில் இருக்கிற எழுத்துக்களை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. முன்னாடி கால் பண்ணணும் இல்லையா? எஸ், அதற்கான அழைப்பு எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205544. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து மேகமாய் வந்து போகிறேன். இந்த பாடல் கேக்குறதுக்கு முன்னாடி வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம் ஐயா,
1: முதல்
0: கடைசி எழுத்து இம்மு, மா மேல புள்ளி, நடுவுல மூன்று எழுத்துகள் இருக்குங்க ஐயா.
1: வாசம் சொல்லாங்களா?
0: இல்ல இல்ல, குறில் வா, நெடியில் வாக்கு போயிடாதீங்க. ஆமா, குறில் வ, கடைசியில இம்மு, நடுவுல மூன்று எழுத்துகள். இது என்ன அப்படின்னா, பள்ளிக்கூட பருவத்துல இருந்து நம்ம வந்து தீட்டி இருப்போம், சும்மா சும்மா அப்படி கலர் கலரா தீட்டி இருப்போம்.
1: வண்ணம், வண்ணம்,
0: வண்ணம் இல்ல, நடுவுல வந்து மூன்று எழுத்துகள் இருக்கு. அறிவியல் சார்ந்து போனீங்கன்னா அந்த 10ஆம் வகுப்பு அதுக்கு மேல 10, 11, 12 அறிவியல் சார்ந்த பாடத்துல ரொம்ப அழகா தேவைப்படும். வாழத்தொடங்கி இம்மல முடிகிற அந்த வார்த்தையை தேடு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: இனிய மாலை வணக்கம் சங்கர் பிரியன் சார்.
0: மாலை வணக்கம். யார் இனிய குரல்ல எங்கிருந்து? வரைபடம் என்பது சரியான பதில். யாமங்க அறிவியல் பாடம், இன்னும் சொல்லணும்னா சமூக அறிவியல் கூட இருக்குல்ல, உலக வரைபடங்கள் எல்லாம் நம்ம வரைஞ்சுட்டு இருப்போம். இந்திய வரைபடம், தமிழ்நாடு வரைபடம் அப்படின்னு எல்லாம் வரைபடம் தீட்டிக்கிட்டு இருப்போம்ல. அடுத்த கேள்வி, வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? ஆஹா, இனிமையான இசையை கொடுத்துட்டாங்களே, இந்த இசையெல்லாம் எதிர்பார்க்கலப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வணக்கம், யார் எங்கிறது? யார் எங்கிறது? யார் எங்கிறது? பாம்பேல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? பாஷா பாஷா அப்படிங்கிற மாதிரி எக்கோவா கேக்குது ஐயா. இணைப்புக்குள்ள இருக்கீங்களா? ஆஹா, இந்த இணைப்பு சரியில்லை, அடுத்த இணைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: ஹலோ சங்கர் பிரியன் சார்.
0: வணக்கம். வணக்கம் அம்மா.
3: வணக்கம், நான் திருவான்மையூர் மீரா. ரொம்ப நாளாச்சு
0: கேக்குறீங்களா?
3: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வரைபடம் என்பது சரியான பதிலா அவர் சொல்லிட்டாரு. உங்களுக்கான வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்னன்னா குறில் மூ, கடைசி எழுத்து மை, நடுவுல மூன்று எழுத்துகள் இருக்கு, மூல தொடங்கி மயில முடியுது. என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வழியில அரசு பள்ளிக்கூடங்களை படிச்சா அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. என்னவா இருக்கும்? பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்கள், பெண்களுக்கு, தமிழ் வழியில படிக்கிறவங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடங்களை படிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து சூப்பரா கொடுப்பாங்க. இத அந்த வார்த்தை தான், மூல தொடங்கி மயில முடியுது. ஆமா, குடும்ப உறவுகள் விழாக்கள் அப்படின்னு சொன்னா கூட, ஏய் தாய் மாமன் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லையே அம்மா, இல்லையம்மா. மற்றதால நல்ல முயற்சி பண்ணிக்கமா. வாழ்த்துக்கள், நன்றி. நிறைய முயற்சி பண்ணாங்க, ஆனாலும் அந்த வார்த்தை தட்டுப்படவில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்த நேரம் கிடைக்கும்.

0: எல்லாம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது வணக்கம் மறுபடியும் எக்கோவா கேக்குது அடுத்த கேள்வியாளர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது
1: வணக்கம்
0: வணக்கம் ஐயா
1: சென்னை ஏழு கிணறு தேவா
0: முன்னுரிமை என்பது சரியான பதில். எப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, எனக்கு கொடுப்பீங்களா முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்குமே முன்னுரிமை தான். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு நேருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத கரெக்டா ஃபாலோ பண்ணி அழகா பேசிட்டு இருக்காங்களா, அதனால மத்தவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கப்படுகிறது. எப்படி சொன்ன பாத்தீங்களா, எனக்கே இவ்வளவு அறிவா அப்படிங்கிற மாதிரி நானே வந்து யோசிக்கிற மக்களே. எஸ், நம்மளோட ரெயின்போ மேடை நிகழ்ச்சிகளை பாட்டை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். அந்த பாட்டு சொன்னீங்க பாதி என்ன எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எடுத்தீங்க, காத்துக்கிட்டு இருக்கீங்களா? எஸ், காத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு
2: தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: செம்மையான ஒரு பாடலுங்க. என்னன்பே மேகமாய் வந்து போகிற உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? ஏப்பா நீ கருமேகமா இருந்தா எப்படிப்பா தெரியும்? வெண்மேகமா வா, நல்லா பளிச்சின்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டம்பா. ஏற்பக்கில் 5:14 நிமிடத்தை தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. நேரத்தை கையிலே பிடிக்க முடியல. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களோட, நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்க. சமையான பாடல்களோட தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தையினுடைய முன்பின் எழுத்துக்கள் மட்டும் நான் சொல்லுவேன், நடுவில் இருக்கிற எழுத்துக்களை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லிடுறீங்க. நம்மோடு வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது? வணக்கங்க, இணைப்பு கூட வந்தாச்சு. மாலை வணக்கம். ஏன் என்ன ஒரே எக்கோவா இருக்கு? தனி அறையில் இருக்கீங்களா? செம்மையான பதில்களை நீங்க சொல்ல போறீங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? ஆஹா, என்னங்க இப்படி ஒரு இசையை கொடுத்துட்டீங்க? இந்த இசைக்காக இவ்வளவு காலம் காத்திருந்தே காத்திருந்தேங்கிற மாதிரி இருக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? வணக்கம், இணைப்புக்குள்ள இருக்கிறீங்க. ஹலோ, ஓவர் ஓவர் ஓவர், லைன் கட் ஆயிடுச்சு, ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் போல. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், வணக்கம். என்னங்க என்ன நடக்குது? மேகமாய் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பாட்டு போட்டது ஒரு குத்தம் அப்படிங்கிற மாதிரி மேகத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு காலை இணைப்புகளெல்லாம். அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னும் போது சூப்பரான ஒரு வார்த்தை எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த நேயர் எப்படி சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். பொதுவாகவே தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து நடுவில் பூந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அங்கே தான் விட்டுட்டையா கோட்டையை விட்டுட்டையா கோட்டையை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நேரில் இந்த ஈவினிங் டைம் வந்து ரொம்ப ப்ளசண்டான ஒரு ஈவினிங் டைம், ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து இருக்கணும். இட்ஸ் அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சோம்பா வாழ்க்கையில் வீட்டுக்காக ஓடா ஒழிச்சிக்கிட்டு இருக்கப்பா அப்படின்னா ரொம்ப வந்து சலிச்சிக்க கூடாது. அதனால தான் சலம்பில்ல பொலம்பில்ல அந்த பிஜிஎம் வந்து உங்கள் பேக்ரவுண்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கு. அதை கேட்டுக்கிட்டே நம்ம வந்து கேள்வி கணபத்தில் சொல்லணும். ஓகே, வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? மறுபடியும் அதே இசை கொடுக்குறாங்களே. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா.
1: எனக்கு தான் கிடைச்சது, ஆனா லைன் ப்ராப்ளம்ங்க.
0: அப்படியா?
1: ஆமாங்க சார், ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கட் ஆகுது. நாதான் அது?
0: ஆ, நீங்க தானா அது? ஓகே, நடுவுல ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு, ஒரு பழமொழி இருக்கு. ஒரு பழமொழி இருக்குன்னு அதுக்குள்ள இந்த பழமொழி தானியா? லட்சக்கணக்கான பழமொழிகள் இருக்குங்க. எப்படிங்க லட்சத்துல ஒரு கேள்வி கணபத்துல கரெக்டா
1: கண்டுபிடிச்சீங்க?
0: எல்லாரும் காலையில தான் சுறுசுறுப்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களோட சுறுசுறுப்பு பேட்டரி வந்து குறைவே மாட்டேங்குது போல இருக்கு. சூப்பருங்க,
1: பேட்டரி கொஞ்சம் டவுனா தான் இருக்கும். நீங்க சங்கத்தியன் சார் குரல் வந்ததுன்னா எங்களுக்கு எனர்ஜி வந்துருக்கு.
0: ஆஹா, இதை நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ சோ மச் பிரமிளா மேடம், நன்றி நன்றி நன்றி. இப்படி எல்லாம் சூப்பரா பாராட்டுறாங்க பாத்தீங்களா, பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணுங்க. அந்த மாதிரி நாமளும் வந்து 10 பேர் பாராட்டி பேர் வாங்கினுங்க. அடுத்த நேரம் கேட்டலாமா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
2: ஹலோ,
0: வணக்கம். புஷ்பா, புதுவண்ணையிலிருந்து புஷ்பா, ரைமிங்கா டைமிங்கா இருக்க? சங்கர் பிரியன் தான் பேசுகிறேன். குரல் கேட்கவில்லையா?
2: ரொம்ப வருஷம்
0: முதல் எழுத்து என்ன? குரில் க.

கடைசி எழுத்து அதே டி தான், அந்த டி. பட் மூன்று எழுத்துகள் நடுவில் இருக்கு. கோபம் வந்துருச்சு வச்சுங்களா, மத்தவங்க கிட்ட திட்டுவோம், ஆனா திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தையை பயன்படும். ஏ இங்க பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டு வச்சுக்க, அப்புறம் நான் வந்து அப்படின்னு சொல்லுவோம், கடுப்பாயிடுவேன். அது ரொம்ப லென்தா இருக்கு. காலை தொடங்கி டீல முடியுது, நடுவுல மூணே மூணு எழுத்துக்கள் மட்டும் போட்டு சொல்லுங்க பாக்கலாம். அது என்ன வார்த்தை அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு தெரியும், முயற்சி பண்ணுங்க, முடியும். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து கேள்வி.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: மக்களே, டைம் சரியா 5:25 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க சரியான பாடல்கள், சூப்பரான பாடல்களாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. வாழ்த்துகள் இப்போதைக்கு கேட்க போற பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து கவலை படாதே சகோதரா. எஸ் தொடர்ந்து ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுளே.
1: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படா.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேயர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 5:45. டெல்லி டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் 17 வயதுக்குட்பட்ட இளையோர் ஆடவருக்கான 65வது சுப்ரோட்டோ 2026 கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில். நமது ரெயின்போ மேடை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம்.

ஆல்ரைட் நேர்களை, நேரம் சரியாக 5:45 ஆயிட்டு இருக்கீங்க. எஸ் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்ல நம்மளோட நிகழ்ச்சி ரெயின்போ மேடை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஸ் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக அப்படி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிற சமயத்துல இப்போது கேட்க போற பாடல் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து உன்னை பார்த்த பின்பு நான். எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதூளு.

வாவ் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சாங் கேட்டு முடிச்ச நேரம் 5:51 ஆயிட்டிருங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். ஒரே சாங் மேன், அதே வேர்ல்ட்ல இன்னொரு பாட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஃபீல் எனக்கு நல்லாவே கேக்குது. காதல் மன்னன்ல இருந்து கேட்டீங்களா, இப்ப காதலர் தினத்துல இருந்து என்ன விலை அழகு அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்புல வாலியோட வரிகள்ல உன்னிமனோட குரல்ல இந்த பாடல் இதோ உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுளை.

0: ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கனியப்பன். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சேலத்தில் 26 புதிய நகர பேருந்துகளின் சேவையை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் கபடி பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: The evenings just got more exciting. Tune into Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the listener's choice hour, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
3: Check your systems are offline.
4: Number one for today's hits and all-time favorites.
2: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
4: Ladies and gentlemen, here it is. The most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
5: Good evening, folks. This is Akashvani Chennai, and you're listening to 101.4 FM Rainbow. It's time to shake off the day, leave the worries behind, and get into the rhythm of the evening. Welcome to Drive Time, your music companion, as you make your way home, head out for the evening, or simply settle down wherever you are. I'm Dinakaran Singaravelu, and tonight, the playlist is not just mine, it belongs to you. Whether it's a song that brings back a special memory, a track you've been waiting to hear, an old favorite you can never get enough of, just log on to facebook.com/rainbowfm and send in your requests. So we are going to begin the show with Pitbull's Give Me Everything, followed by Robbie Williams' Rock DJ. And in the meantime, you keep those requests coming in.
6: Not working hard, yeah right, picture that with a Kodak, or better yet, go to Times Square, take a picture of me with a Kodak, took my life from negative to positive, I just want y'all to know that, and tonight, let's enjoy life.

அன்புடையர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான மாலை நேர வணக்கம். நேரம் சரியாக 7:01 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ் காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் உங்களோடு மீண்டும் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் இணைஞ்சிருக்கேங்க. சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டு. சூப்பரான பாடல்கள் கண்டிப்பா இந்த மாலை நேரத்தில், அதுவும் இரவு மலர்ந்திருக்கிற ஒரு நேரம் இது. ரொம்ப அழகான உணர்வுகளை தாங்கிய பாடல்களா கண்டிப்பா இருக்கும். நிகழ்ச்சியோட முதல் பாடலா அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல், ராசாவே உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடலுக்கு இசையமைப்பு இளையராஜா, வரிகள் வாலி, குரல் எஸ் ஜானகி. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதூரம்.

அழகான பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 7:06 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. சூப்பரான பாடல்கள்ல இந்த நிகழ்ச்சி, அழகான ஒரு சாட் பாக்ஸ், ரெயின்போ சாட் பாக்ஸ்ல. எஸ், நீங்க வந்துட்டு மொபைல் ஆப்ல தான் கேட்டுட்டு இருக்கீங்க, நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்ல. அடுத்த பாடல் உங்களுக்காக இதயம் படத்திலிருந்து வர காத்துட்டு இருக்குங்க, பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா. இளையராஜாவோட இசையமைப்பில், வாலியோட வரிகளில், இளையராஜாவின் குரலில் இந்த பாடல். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்க எல்லாமே சமதோடு.

0: இருக்கு.
1: காதலின் சங்கீதம் பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 7:16 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ். உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். இனிய பாடல்களை வழங்கிக்கிட்டு இருக்கேன். அடுத்த பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்துல இருந்து வர காத்துட்டு இருக்குங்க. தேவாவோட இசையமைப்புல பொன்னியின் செல்வன் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் ஏதோ தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதோடு.

நேரம் 7:22 ஆயிட்டு இருக்குங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ். எஸ் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சூப்பரான ஒரு பாடல்கள் வரிசை அப்படியே என்னோட கலெக்ஷன் மாதிரி இருக்குங்க, என்னோட செலெக்ஷன் மாதிரி இருக்குங்க. என் மனசுக்கு ஏற்ற ரொம்ப நெருக்கமான பாடல்ங்க இது அப்படின்னு ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னால் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய உணர்வுகள், நிறைய கதைகள், நிறைய காலகட்டங்கள், இப்படி பல பிணைப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியான உணர்வுகளை தூண்டுகிற வகையில் தான் இந்த பாடல்கள் இருக்கும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ந்து நெகிழ்ந்து இந்த பாடல்களை வழங்கிட்டுருக்கேன். ஸோ அடுத்த பாடல் உங்களுக்காக காதல் ரோஜாவை திரைப்படத்திலேருந்து வர காத்துட்ருக்குங்க. இளவேனில் இது வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் புரட்டாசி மாதத்தில் இருந்தாலுமே கூட வைகாசி மாதம் எப்படி இருக்கும், அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீலை இந்த பாடல் கொடுக்கும் நினைக்கிறேன். இளையராஜாவோட இசையமைப்பில் வாலியோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்தபடிய பாடல் இதோ. தொடர்ந்து கேளுங்க இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூலு.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 2026। इसके साथ आपको बता दें कि आज की अपडेट तो यहीं पर आके समाप्त होते हैं शबाब, लेकिन हम कल सुबह एक बार फिर 9:30 बजे से अपने श्रोताओं के साथ आकाशवाणी के माध्यम से जुड़ेंगे, ब्रिंगिंग यू द लाइव अपडेट्स ऑफ द ऑनगोइंग एशियन गेम्स 2026 एवरी आवर। फॉर नाउ इट इज शबाब अनवर एंड मी साक्षी मांडवाल सेइंग गुड बाय एंड थैंक यू टू ऑल आवर लिसनर्स।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நேர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் ரெயின்போ சாட் பாக்ஸ். எஸ் அன்பு நெஞ்சங்களே, சுபமான மாலை நேரத்தில், அது மாலை தான் கண்டிப்பாகவே, இந்த டைமும் வந்து மாலை தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படியான இந்த நேரத்தில் அழகான பாடல்கள் நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸில் கேட்டு ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பாடல் வரவிருக்கிற இந்த பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து கண்கள் ஒன்றாக கலந்ததா இந்த பாடல். சௌந்தர்யன் இசையமைப்பில், சௌந்தர்யன் வரிகளில் மனு மற்றும் சித்ரா இணைந்து படிய பாடல் இதோ உங்களோட. தொடர்ந்து கிளம்புது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுல.

கண்கள் ஒன்றாக கலந்ததா அப்படிங்கிற இந்த பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 7:42 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ். சமையான வைபான சூப்பரான ஒரு வைப் அப்படின்னா கண்டிப்பா அது மனசுக்குள்ள ஏற்படுகிற ஒரு வைப் அப்படின்னு சொல்லலாம். இதய மொழியான ஒரு பாடலுங்க. கண்டிப்பா இந்த பாடல் வரிகளில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்கு பாருங்களேன். எத்தனை எத்தனை கனவு உலகம், ஒவ்வொரு நாளுமே கனவு காணுவோம், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான உலகத்துக்கு நம்ம போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அப்படியான உணர்வுகளை தாங்கிய பாடல்கள், பாடல் வரிகள், இசையும் கூட எல்லாமே கலந்த ஒரு கலவைங்க. இப்படி அமுதமான இசையோடு இணைந்து நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் மற்றும் ஒரு அடுத்த பாய்ச்சல் அப்படின்ற மாதிரி அழகான ஒரு பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து வர காத்துட்டு இருக்குங்க. இளையராஜாவோட இசையமைப்பில் வாலியோட வரிகளில் கேஜே ஏசுதாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய இந்த பாடல் வா வா அன்பே அன்பே. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதோடு.

ரொம்ப அழகான பாடல், வா வா அன்பே அன்பே. ரொம்ப அழகான உணர்வுகளை தாங்கிய ஒரு பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 7:47 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 101.4. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்குங்க. பல நேரங்களில் நமக்கு பிடிச்சமானவங்க எங்கேயாச்சும் இருந்து நம்மளுடைய குரலை கேட்பாங்களா, நம்மளுடைய நினைவுகளை தாங்குவாங்களா, இந்த பாடல் ஏதோ கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிற பல உணர்வுகளோட காற்றின் வழியாக, மொழிகளின் வழியாக, எத்தனையோ வழிகளாக நாம் வந்து அவங்க கிட்ட அந்த செய்தி கடத்தி செல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஏங்கி தவிச்சிருப்போம்ல. அப்படியான உணர்வுகளை தாங்கி வரக்கூடிய பாடல்கள் தான். அடுத்த பாடலும் இதே மாதிரியான ஒரு அலைய கொடுக்கக்கூடிய ஒரு பாடல், உயிரே திரைப்படத்திலிருந்து பூங்காற்றிலே என்ற ஒரு பாடல். ஏ ரஹ்மானோட இசையமைப்பில், வைரமுத்தோட வரிகளில் உன்னிமேனன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் இதோ இதய மொழியாக. தொடர்ந்து கேளுங்க இது ரெயின்போ FM 101.4, எங்க எல்லாமே சமதூலு.

பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தேடி பார்த்தேன், கடல் துளிகளில் உன்னுடைய கண்ணீர் துளியை தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற அந்த வரிகள் இருக்கு. இவ்வளவு ஆழமான ஒரு தேடல், நேசம், காதல் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பாடலை கேட்டு முடித்த நேரம் 7:54 ஆயாச்சுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலும் கூட மனசு நிறைய வைக்கிற ஒரு உணர்வுகளை கொடுக்குற பாடல், மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து நிலாவே வா செல்லாதே வா. சே, இந்த வார்த்தைகள் இருக்கு. ஒரு அன்பு நம்மை விட்டு விலகும் போது ஏற்படுகிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அல்லது நம்மை புரிஞ்சிக்காமல் இருக்கிற, நம்மளுடைய உணர்வுகள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற அந்த இடைவெளி, அந்த இடைவெளியை நிரப்புகிற ஒரு பாடல் தான் இது. நிகழ்ச்சி நிறைவு பாடலாம். மீண்டும் 9 நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பேன் உங்களோடு இன்னும் அழகான பாடல்களோடு சந்திக்க காத்துட்ருக்கேன். இந்த பாடலோடு தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4, எங்கெல்லாமே சமதோடு.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோக திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த 10% வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயிலுக்கான வரி 10%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி வித்தியாசத்தை 19.25% மாற்றி அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கையை அடுத்து இதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையும் வகையில் சில்லறை விற்பனையிலும் வரி குறைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கடல்பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,

இந்திய கடல் பகுதியில் உள்ள மீன்களை ஆய்வு செய்ததில் மக்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும் எனவே இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. இவ்வகை மீன்களை உள்நாட்டு நுகர்வுக்கோ அல்லது ஏற்றுமதிக்கோ பயன்படுத்துவதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தேவைக்காக 99.2% செல்போன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாக கூறினார். நாட்டில் ஆண்டுக்கு 33 கோடி செல்போன்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவிலான 5 பெரிய செல்போன் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உலக அளவிலான சந்தை போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் செல்போன் உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு கிருஷ்ணன் தெரிவித்தார். காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற ஆணையத்தின் 58வது கூட்டத்தில் 15 நாட்களுக்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலர் திரு பிரசாந்த் எம் வடநேரே இதில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படவுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், 11 பல்கலைக்கழகங்களுக்கான பொறுப்பு துணைவேந்தர்கள் சிறப்பு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள 2ம் நிலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 112 கல்லூரி முதல்வர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலக்கண்டை பள்ளியில் காலை உணவில் பல்லி விழுந்து 11 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமையல் அறைகளின் அடிப்படை சுகாதார ஆய்வு மற்றும் தர பரிசோதனையை ஆளும் தாவேக அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது ஆட்சியின் உச்சக்கட்ட நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். அலட்சியத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவு மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் பூவம்மா ராஜு, விஷால் தென்னரசு, வித்யா மானு ஆகியோர் கொண்ட குழு 2வது இடத்தை பிடித்து இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் சீமா குமாரி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வால்டர்ஸை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், ஷிராக் தூஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னும் 2வது இன்னிங்ஸில் 199 ரன்னும் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

அன்பேதயங்களே, நேரம் 9:01 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில். இரவே இதமான உணர்வு தான். அந்த இரவில் எண்ணமெல்லாம் கனவெல்லாம் நீதானே என்ற ஒரு ஏக்கமும் நிச்சயம் நிறைந்திருக்கும். பலரது நினைவுகளில் பலரது

சுவையான நினைவுகள், பெயர்கள், கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலங்கள் குறித்த சிந்தனைகள் இப்படி நிறைய இருக்கும். இந்த இரவு முழுக்க அந்த நினைவுகளோடு இந்த நேரம் நகர காத்துட்டு இருக்கு இனிய பாடல்களோடு. நிகழ்ச்சியின் முழுதல் பாடலா இளையராஜாவோட இசையமைப்புல வாலியோட வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா போன்ஸ்ல இணைந்து பாடிய பாடல் பட்டர்ஃப்ளை. எஸ் பட்டர்ஃப்ளை தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதோலு.

வண்ணத்து பூச்சி சிறகடைத்து நம் இதயமெல்லாம் பறந்த நேரம் 9:08 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள். இப்படியான பாடல்கள் இன்னும் இன்னும் ஆயிரம் உணர்வுகளை அள்ளி அள்ளி தந்து கொண்டே இருக்கும். இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு திகட்டாத ஒரு அமுதமாக இனிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? தொடரும் இந்த பாடலும் கூட அப்படித்தான். இளையராஜா இசையமைப்பில் கமல்ஹாசன் வரிகளில் ஹரிஹரன் ஆஷா போன்ஸ்ல இணைந்து பாடிய பாடல் ஹேராம் படத்திலிருந்து நீ பார்த்த பார்வைக்கு.

அன்புடையர்களே, நேரம் சரியாக 9:13 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள். நிச்சயமா இந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே 1000 கதைகளை பேசும்னு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அந்த ஓவியத்தை இன்னும் அது அப்படியே ரிவைன் பண்ணி நீங்கள் தீட்டிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பாக. அதோட கண்டினியூஷன் அடுத்த பாடல் உங்களுக்காக உயிரோசை திரைப்படத்திலிருந்து வர காத்துட்ருக்கு. அரவிந்த் ஸ்ரீராம் இசையமைப்பில், SP பாலசுப்ரமணியம் குரலில் இந்த பாடல். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.

ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கிற நேரம் 9:19 நிமிடம் ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். இந்த வேளையில் இனிய வேளையில் இனிய பாடல்களோடு பாடல், கொஞ்சம் கொண்டாட்டமான ஒரு பாடல். அருள் திரைப்படத்திலிருந்து ஒட்டியான செஞ்சுத்தரம் வாரியா, எஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில், வைரமுத்தோட வரிகளில் ஹரிஹரன் மற்றும் மதுமிதா இணைந்து பாடிய இந்த பாடல் இதோ உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுலே.

குட்டியான செஞ்சு தரேன், பத்து சவரம் சரணன் போறேன் அப்படின்லாம் சொன்னவங்க வேலைக்காவதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு சூப்பரா கேட்டுபிடிச்சோம். 9:24 ஆயிட்டு இருக்கு. தாண்டி குதிச்சு சிட்டா பறந்து ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள். பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜித்தன் திரைப்படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருங்க. ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பில், கபிலன் வரிகள்ல, ஹாரிஸ் ராகவேந்திரா பா குரல்ல இந்த பாடல் வர காத்துட்டு இருங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுல.

இனிமையான பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 9:30 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள். இரவின் மடியில் இதமான பாடல்கள் தவழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் தொடரும் அடுத்த பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து சுபமான ஒரு பாடல், மனசுக்குள்ளே. எஸ், பரத்வாஜ் இசையமைப்பில் ஸ்நேகன் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்தர் மற்றும் ரேஷ்மா இணைந்து பாடிய அந்த பாடல் இதோ உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கு எல்லாமே சமதோலு.

மனசுக்குள்ள காதல் வந்துச்சா, வேற என்னென்னலாம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதுக்கான பதில் சொல்ற அந்த நளினம், அந்த அழகு, அந்த உணர்வுகளை பகிர்ந்துக்கிற அந்த உள்ளார்ந்த ஒரு காதல் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. வேற மாதிரிங்க அந்த ஆட்டோகிராஃப் படத்தை மறக்கவே முடியாது. Facebookல நேரம் 9:36 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள். தொடர் மற்றும் ஒரு பாடல் சூப்பர்வா, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து நீயே நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பில் வாலிவுட வரிகளில் கே கே பாடியிருக்கிற பாடல் தான் உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதூலு.

செப்டம்பர் வான்மொழியும் நீயே, அக்டோபர் வாடையும் நீயே அப்படின்னு அழகான வரிகளை கொண்ட பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 9:43 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள். இந்த பாடல் வித்யாசாகர் இசையமைப்புல வைரமுத்து வரிகள்ல கல்யாணி பாடியிருக்கிற பாடல். தென்றல் திரைப்படத்திலிருந்து அடித்தோழி அடித்தோழி எஸ் தோழி பாடல் கேட்க போறீங்க. தொடர்ந்து கேளுங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே தூளு.

ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கிற நேரம் 9:48 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் இந்த பாடல் நிறைஞ்ச மனசு திரைப்படத்திலிருந்து, கார்த்திக் ராஜா இசையமைப்பில், நா முத்துக்குமார் வரிகளில், ஸ்ரேயா கோஷல் பாடுகிற பாடல். இதோ உங்களோடு தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தூள்.

மாமாவை பார்த்து போன்னு சொல்லி முடிச்ச பாடல் 9:53 நிமிடத்தை தாண்டி குதிச்சு ஓடிட்டு இருக்க டைம் கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து 10 நம்பர் ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பரத்வாஜ் இசையமைப்பில் வைரமுத்தோட வரிகளில் கேகேயோட மற்றும் ஸ்ரேயா கோஷலோட குரல்களை இந்த பாடல் வரை காத்துட்டு இருங்க. தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே தூளு.

0: तो टॉप थ्री देशों में चाइना 80 गोल्ड 30 सिल्वर और 20 ब्रॉन्ज के साथ कुल 130 मेडल जीतकर पहले स्थान पर है। जापान 20 गोल्ड 34 सिल्वर और 37 ब्रॉन्ज के साथ कुल 91 मेडल लेकर दूसरे स्थान पर है। दक्षिण कोरिया 10 गोल्ड 12 सिल्वर और 28 ब्रॉन्ज के साथ कुल 50 मेडल जीतकर तीसरे स्थान पर है। वहीं भारत 1 गोल्ड 6 सिल्वर और 7 ब्रॉन्ज मिलाकर कुल 14 मेडल के साथ 15वें स्थान पर बना हुआ है।
1: So a good day for India today, but they'll be hoping for a lot more on September 25th, Friday. India's hopes will be on shooting when the men's 50-meter rifle three positions individual and team final with APS Tomar, Rudraksh Patil and Neeraj Kumar holding India's hopes. Kamaljeet and Suruchi Inder Singh will also be representing India in the shooting 10-meter air pistol and hoping to make it to the final. It's a crucial day for Kabaddi. It's semi-finals time for both men's and women's as India faces Nepal in the women's Kabaddi and India then face Thailand in the men's Kabaddi semi-final. Two medals came for India in athletics today. Will the athletes tomorrow do well? Well, Manpreet Kaur and Krishna J. Menon are in action in the women's short put final, while the women's pole vault final sees Sindhushree Ganeshan and Baranika Elangabal in action. We had success in the women's 10,000 meter. Will Gulveer Singh do well for India in the men's 10,000 meter final tomorrow? And then Meet Singh and Praveen Kumar are in action in the men's hammer throw final. Apart from the gold medal events, India are also in action in hockey, where the women's team takes on Japan. Sachin and Preeti are in action in boxing, while Animesh and Gurvinder will try to make it to the finals in the 100 meter athletics. India will also be seen in the action in surfing, fencing, badminton, canoe, swimming and esports. So here's hoping for a great day from the Indian contingent. So that's all from the special Asian Games report on Akashwani. From producer Shehnawaz Khan, editor Vishal Kumar and me Abhinav Punchi, we bid you farewell and hoping that India have a glorious Friday and do well in the Asian Games. Thank you for listening.
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: நேர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி கேட்கலாம் ரெயின்போ ரிவைண்ட்.
4: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
3: அன்பான இசை உறவுகள் அனைவருக்கும் இனியதோர் இரவு வணக்கம். நேரம் 10:20 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். காலத்தை அழியாத கோல்டன் சாங்ஸ், கிளாசிக்கல் சாங்ஸ் என்று சொல்லுவோம்ல, கிளாசிக் சாங்ஸ் அப்படின்னு. ஸோ அப்படியான பாடல்கள் இந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக நம்மை தாளாட்ட காத்திருக்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக செல்வ மகள் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையமைப்பில் வாலியின் வரிகளில் TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷிலா இணைந்து பாடிய பாடல் இதோ.

பொன்னாக பொருளாக நீ வர வேண்டும் நான் வர வேண்டும் என்று மாறி மாறி அழகான ஜோடி பாடி முடித்தாங்க. நேரம் 10:25 தாந்தி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். தொடரும் இந்த பாடல் வேதா இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசை இப்போது.

ரெயின்போ ரிவைண்ட் கேட்டுட்டு இருக்கிற நேரம் 10:29 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இதமாய் இசை கொஞ்சம் இனிய வேளையில் இதமான பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடல் கேவி மகாதேவன் இசையமைப்பில் பி சுஷிலாவின் குரலில் முகூர்த்த நாள் திரைப்படத்திலிருந்து மாணிக்க மூக்குத்தி என்று தொடங்கும் பாடல்.

கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைண்ட். தொடரும் அடுத்த பாடல் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் நான் திரைப்படத்திலிருந்து அதே முகம் அதே மனம்.

நேரம் 10:36 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, நண்பனே நண்பனே நண்பனே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பாட்டுமே அந்த நாள் நினைவுகளை அவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இனிய தருணம் இது. தொடரும் இந்த பாடல் வேதா இசையமைப்பில், வாலியின் வரிகளில், பி சுஷிலாவின் குரலில். அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து வா அருகில் வா.

ஆம், நிச்சயம் அருகில் வரும். நினைத்தால் நினைவுகள் அருகில் வந்து மெல்ல பேசும். ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 10:41 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்மினிய பாடல் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் LR ஈஸ்வரி மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து நினைத்தால் சிரிப்பு வரும்.

சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில் தொடரும் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வாலியின் வரிகளில் சதன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து காது கொடுத்து கேட்டேன்.

அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து முத்துக்குளிக்க வாரீகளா என்ற பாடல் கண்ணதாசன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடலா கேட்டோம். நேரம் 10:48 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க

வாவ், அருமையான பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 10:52 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைண்ட். தொடருமினிய பாடல் MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷிலா இணைந்து பாடிய பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து, முத்துக்களோ கண்கள்.

இதமான இசை கொஞ்சம் நேரம் அழகாக ஓடிக்கிட்டு இருக்கு. 10:56 தொட்டுக்கிட்டு இருக்கு. ரெயின்போ ரவை நிகழ்ச்சி நிறைவு பாடலாக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் பி சுஷிலாவின் குரலில் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து தேடினேன் வந்தது என்ற பாடலை கேட்க போறீங்க. ஆல் ரைட் அன்பு நேயர்களே, இதுவரை ரொம்ப அற்புதமான பாடல்களை உங்களுக்காக அள்ளி கொடுத்தது நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்தித்து பேசுவோம். தொடர்ந்து கேளுங்க இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: என்ன நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருப்பது உங்களுக்குள் எவ்வளவு ஆனந்தம் என்பதை இதோ இந்த வரும் பாடல் சொல்கின்றது. ரகசியமாய் எப்படி பி ஜெயச்சந்திரன், கே சொர்ணா பாடியுள்ள பாடல், பாடல் வாலி இசை வி குமார். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் தூண்டில் மீன். இதோ இந்த ரகசியம் உங்களுக்கும் தெரிய வேண்டுமா என்ன?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னடி மீனாட்சி படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கின்றது. பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசோனியம், வாணிஜெயராம். புலமை மித்தன் இயற்றி இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் சங்கர் கணேஷ். ஆசைகள் பலவிதம் என்று சொல்லும்போது இந்த ஒரு ஆசையும் சொல்ல இந்த இரவு வேளையும் வேண்டுமோ, அதுவும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த தலைவி சொல்லும் ஆசை இந்த தலைவன் கேட்பானோ?

மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இசை ரசித்து கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசோனியும் எஸ் ஜானகியின் குரல்களில் கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பாலூட்டி வளர்த்து கிளி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. ஆசை ஒருபுறம் இருக்க நான் உன்னிடம் பேச வருகிறேன். பேச வரவா அல்லது இசைக்க வரவா எப்படியோ.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல் இது. நதியை தேடி வந்த கடல் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது இளையராஜாவின் இசையமைப்பில். மனசு மயங்கும் போதே இந்த மனசு சொல்லுகிறது, தவிக்குதுதாம் தயங்குகிறதாம், எதை சொல்ல

மனம் எங்கோ செல்லவில்லை, உங்களிடம்தான் இருக்கின்றது. எப்படியாக? எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியுள்ள பாடல் இது. வரும் பாடல் கண்ணதாசன் இயற்றி எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் பணத்துக்காக. எனக்கு முன்னால் யாருமில்லை என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் நேர்களாகிய நீங்கள் இசையை ரசித்து கொண்டே எங்களுக்குள்ளாயிருக்கிறீர்கள். எப்படி இருக்கும்போது இப்படி பேசினால் என்ன?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கல்யாணி மேனன் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர் சுஜாதா. எதிர்பார்ப்பது என்பது தவறில்லை, ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்குள் ஒரு அன்பும் இருக்கின்றது. அப்படியென்றால் இப்படித்தான் பாட தோன்றுமே.

நேரம் 11:30 10 நொடி. நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தில். சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. அன்பு நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. ஃபேஸ்புக் புக்கில் நாங்கள் போட்டிருக்கிற அந்த போஸ்ட்டு கீழாக உங்களை மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் பேரும் புகழும். அன்பு என்று சொல்லும்போது உன்னை இப்படியும் நான் அழைப்பேனோ?

இசையை தந்து கொண்டிருக்கின்றது, மனசு மயங்கும் வழங்கி கொண்டிருக்கின்றது விவேத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் படத்திலிருந்து அடுத்து வரும் பாடல். பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கின்றது, கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். இதோ இந்த தென்றலுக்கு வயதும் இருக்கின்றதோ.

தூரத்து இடிமுழக்கம் படத்திலிருந்து கேஜி யேசுதாஸ் எஸ் ஜானகியின் குரல்களில் ஒலிக்கின்றது. கூமா பாலசுப்ரமணியம் வீட்டில் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் சலீல் சௌத்ரி. நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சி எழுந்திருக்கும் போது உங்கள் உள்ளங்கள் இப்படித்தான் இசையோடு ரசிக்கும் அல்லவா?

இப்படியாக உங்களிடம் கேட்கும்போது முகநூல் பக்கமாக பதிவிட்ட ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, மீரா வெங்கட்ரமன் அவர்கள் பீட்டர் சார் நலமா என்று சொல்லியிருக்கிறார், கேட்டிருக்கின்றார். நீங்கள் மட்டுமல்ல, நேர்களாகி ஒவ்வொரு நலமாக இருப்பீங்கள் நம்பிக்கையிலே நலம் நலமறிய ஆவல். அடுத்து சாந்தி ரமேஷ் என்ற அன்பினேயர் இனி இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். தேனியிலிருந்து ஹரிராம் அவர்கள் இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல் அம்பத்தூர்லிருந்து முத்துலட்சுமி என்ற அன்பினேயரும் ஒவ்வொரு பாடு முதல்வரியை பதிவிட்டு அன்பான நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து புரசைவாக்கம் சௌந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என சொல்லியிருக்கின்றார். கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் என்ற அன்பினேயரும் இரவு வணக்கம் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். தியாகராய நகர் ரமா ரவி என்ற அன்பனையும் வாழ்த்துக்கள் என பாராட்டியிருக்கிறார்கள். அவளைத் தொடர்ந்து கமல் அன்பன் வெங்கலகுறிச்சி முதுகுளத்திலிருந்து இசையை ரசித்து கொண்டிருக்கின்றேன் நன்றி என சொல்லியிருக்கின்றார். அடையாளம்பட்டு ஆசீர்வாத ராஜேஸ்வரி அன்பனையும் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவளைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் முதல் பாடல் என்னென்னமோ ரகசியம் அருமை, நீங்கள் ஒழிக்க செய்யும் பாடல்கள் ரிப்பீட் ஆகாத பாடல்கள், தொடர்ந்து வந்த

பாடல்கள் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கார்த்தி யாதேஷ் கோவனூர்லிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். சகிரா ரசூல் என்ற அன்பு நேயரும் இரவு வணக்கம் பீட்டர்ஸா என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து அலிநகர் மிஸ் மகாதேவன் அவர்களும் மனசுமிகு நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் என பதிவிட்டு பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். கனகரத்தினம் கனியாம்பூண்டி என்ற அன்பு நேயரும் பதிவிட்டிருக்கிறார். பீட்டர்ஸார் கினி இனவு

பதிவிட்டிருக்கிறார். பீட்டர் சாருக்கு இனி இரவு வணக்கம் என்று சொல்லியும் வழக்கம் போல மாதவரத்திலிருந்து வீரராகவனின் அன்பு நேரம். பாடலுக்கு ராகம் அழகு, தேடலுக்கு பண்பலை பாடல் அழகு, நாடலுக்கு மனசு மயும் நிகழ்ச்சி அழகு, விழிகள் விழிக்க கீதங்கள் கேட்பது அழகு, வசந்த கால தென்றல் பாடலை விவித் பாரதி வழிவருவது அழகு என சொல்லியிருக்கின்றார். மொத்தத்தில் அழகு என்று சொல்லும்போது இடைவிடாத பாடல்கள் 12 மணியிலிருந்து 4 மணி வரை உங்களுக்காக காத்திருக்கின்றன அன்பனேர்களே. அதே போல் பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களும் மனசு மயும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருமணி சி அஸ்வினி ராகராஜின் அன்பனேயரும் மனசு மயும் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம் சார், வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோரிராஜ் என்ற அன்பு நேயரும் மனசு மயும் நிகழ்ச்சியில் 70களின் பாடல்கள் கேட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, அத்தகைய பாடல்களை இன்று வழங்குவதற்கு பாராட்டுக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்து வருகிறீர்கள். ஒவ்வொரு நேயர்களுக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது இதோ இந்த பாடல் உங்களுக்காக. ராணி தேனி படத்திலிருந்து பி சுசிலா பாடியுள்ள பாடலை எஸ் என் ரவி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்கலாமா அல்லது எழுதலாமா?

என்ன நேயர்களே, என்ன சொல்லி நீங்கள் பதிவிட என்று காத்திருக்கும் பொழுது இந்த பாடல் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் சொல்லியிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து வரும் பாடல் கேஜி யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், பாடல் வாலி, இசை வி குமார். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் தேன் சிந்துதே வானம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்கும் பொழுது இதோ நீங்கள் இப்படித்தான் மயங்குவீர்களோ என்னவோ.

என்ன நேயர்களை மயங்கி விட்டீர்களா? இந்த பாடலை கேட்டு மயங்கி விடுங்கள். அடுத்து வரும் பாடல் கேஜி யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல். எம்ஜி வல்லவன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் எச்சில் இரவுகள் படத்திலிருந்து இந்த வீசும் தென்றல் உங்கள் மீது படட்டுமே. நிகழ்ச்சி நிறைவான பாடல் இது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிறைவான பாடல்.

0: நிச்சயம் உங்கள் மீது இசை படட்டும். நேயர்கள் கேட்ட நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மீண்டுமாய் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை அன்பான நேயர்களே, நேரம் இப்பொழுது 12:30. தொடர்ந்து காற்றின் மொழியாக, நீங்காத ரீங்காரமாக, தூங்காத விழிகளாக, இன்னிசை இரவாக, இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. கேட்கலாமா அன்பு நேயர்களே?

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கண்ணால பார்த்து துடிப்பது நான்னா. கல்யாண பொண்ணு கடப்பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நான்னா. காதல் போது

இலை விடும் போதே மலர் விடும் ரோஜா, பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. இலை விடும் போதே மலர் விடும் ரோஜா, பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. ராதாமோகம் ராஜயோகம், ராதாமோகம் ராஜயோகம், சரவோரம் அதுகிதோ.

0: சொல்வதா? மடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாழியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாமா? வேலும் மயிலும் துணை படத்திலிருந்தும் ஏழாவது மனிதன் படத்திலிருந்தும் பாடல்கள் உங்களுக்காக.

கணபதி இல்லாமல் ஒரு ஊருண்டோ, வீட்டில் கணேசன் இல்லாமல் ஒரு பேருண்டோ, அரச மரம் ஒன்றிருந்தால் போதுமே, அங்கே ஆயிரமாய் பெண் குலங்கள் கூடுமே. போதகமும் அதிரசமும் வைக்கின்றோம் நாங்கள் மூன்று சமயம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். பழையஸ்வரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வரம், தென்கனிக்கோட்டை வி மணி அவர்கள் தவில்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம். பாடியவர் NC சௌந்தரவள்ளி.

ஈஸ்வரை சக்தமக சிவனை கவஜே ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே கவசு பிரபாதை சேதாயுகேசி சகுநந்தன பூஜிதாசி யத்வாபரே ச யதுநந்தன வந்திதாசி தாவ்யாஹம் அனுக்ரஹ கரே ஜகதம்பிகே.

நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன தெய்வீக ராகத்தில். தொடர்ந்து லக்ஷ்மி கவசம் பாடியவர் மணிகிருஷ்ணசுவாமி.